0: வெளியுறவு அமைச்சர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் சந்திக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிர மாநிலம் அகில்யா நகர் மற்றும் நாசிக்கை சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களுக்கு தேவையான திட்டங்களும் சட்டங்களும் இயற்றப்படும் என்று கூறியுள்ளார். திமுக தம் மீது கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள அவர், தோல்வியில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் அக்கட்சி சேற்றை வாரி இறைக்கத்தான் செய்யும் என்றும், அதுகுறித்து கண்டுகொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறாத அக்கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் வழக்கம்போல் பழைய வாதத்தையே வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். திமுகவுக்கு யதார்த்தம் புரியாமல் வாக்கு சதவீதம் குறித்து தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கணக்கின்படி தாவேக்க பெற்ற வாக்குகள் 34.92% என்றும், திமுக பெற்ற வாக்குகள் 24.19% என்றும் அவர் கூறியுள்ளார். மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் தமது அரசு உறுதியாக இருப்பதால்தான் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரித்ததாக திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் ஆயிரக்கணக்கான ரோஜா மலர்களைக் கொண்டு பல்வேறு வடிவங்கள் காட்சிப்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி நாள்தோறும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்குகிறது. 2 லட்சம் ரோஜா மலர்களைக் கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களைக் கொண்டு அன்னப்பறவைகள் மற்றும் கழுகு, இருவாச்சி பறவை, புல்புல், ஆங்கிரி பேர்ட் உள்ளிட்ட 14 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர பூங்கா முழுவதும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிக்க 4,310 ரகங்களில் 33,000 செடிகளில் பல வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டலில் நாளை முதல் 3 நாட்கள் கொங்கு நாட்டு உணவு திருவிழா நடைபெறவுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலாப் பயணிகள் இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்குமாறு சுற்றுலாத்துறை அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் இயங்கும் ராமேஸ்வரம் ஹோட்டல் தமிழ்நாட்டில் வரும் 15, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் கொங்கு நாட்டு உணவு திருவிழா நடைபெற உள்ளது. கொங்கு மண்டலத்தின் தனித்துவமான சுவைகளை அறிமுகப்படுத்தும் வகையில் ஹோட்டல் அமுதகத்தில் மதியம் 12 முதல் 2 வரை இந்த திருவிழா நடைபெறும். இதில் கொங்கு உணவுகளுக்கே உரிய மிதமான காரம் மற்றும் இயற்கையான நறுமணத்துடன் கூடிய பாரம்பரிய உணவுகள், உயர்தர சைவ உணவு பரிமாறப்பட உள்ளன. இந்த உணவு திருவிழாவிற்கு வருகை தருபவர்களுக்கு தலா ஒருவருக்கு 250 ரூபாய் வசூல் செய்யப்படும். உணவகத்தில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விரும்பி உண்ணக்கூடிய கொங்கு நாட்டு சமையல் செயற்கை நிறமூட்டியுள்ளோ சுவையூட்டியுள்ளோ சேர்க்கப்படாமல் தரமானதாக தயார் செய்து வழங்கப்பட உள்ளது. இவ்விழாவிற்கு இருக்கைகள் முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9566968130, 7358103076 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என சுற்றுலாத்துறை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து கார்த்திகேயன்.
0: இருவரி செய்திகள். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள 2 பேச்சுகள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்று அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேசினார். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்படை தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு வங்க

0: முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசால் ஓய்வுக்கு பிறகு மீண்டும் பணியமர்த்தப்பட்ட அரசு பணியாளர்களை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. அஸ்ஸாம் சட்டப்பேரவையில் இம்மாதம் 26ஆம் தேதி பொது சிவில் சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்தனர். மணிப்பூர் மாநிலத்தில் அடையாளம் தெரியாத ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 4 பேர் காயமடைந்தனர். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஒராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் எழுத்தாளருமான பேராசிரியர் சுந்தரமூர்த்தி நேற்று காலமானார். அவருக்கு வயது 84. ராமநாதபுரம் அரசின தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி பிரதமரின் தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி தேர்வு முகாம் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சியர் திரு பிரதாப் துறை சார்ந்த அலுவலர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். விளையாட்டுச் செய்திகள். வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் சென்னை அணி 5-1 என்ற கோல் கணக்கில் அரியலூரை வென்றது. மூன்றாம் இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி அணி 7-1 என்ற கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பையை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர் சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் குவான் மலேசியாவின் மிட்சுகி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் தாவேக அரசு மக்கள் நலன் சார்ந்து செயல்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நீட் வீணாத்தாள் முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. வஉசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கிப் போட்டியில் சென்னை அணி கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: கட்டுரையாளர் அஸ்கர் அலி இன்ஜினியரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2013. மதச்சார்பின்மையை வலியுறுத்திய இவர் இஸ்லாமிய நெறி குறித்து ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். வாழும் உண்மை, அமைதி, நல்லிணக்கம், சமூக மாற்றத்துக்கான எனது தேடல் என்ற பெயரில் தன் வரலாற்று நூலை எழுதியுள்ளார் அஸ்கர் அலி இன்ஜினியர். பாடகர் நடிகர் பிராங்க் சினாத்ராவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1998.

டைம் இதழ் வெளியிட்ட 20ஆம் நூற்றாண்டின் 100 செல்வாக்குமிக்க மனிதர்கள் பட்டியலில் இடம்பெற்றவர். வேர் ஆர் யூ, கம் ஃபிளை வித் மீ உள்ளிட்ட இசை ஆல்பங்களுக்காய் நினைவு கூறப்படுகிறார் பிராங்க் சினாத்ரா. அரசியல் சாசன குழுவில் இடம்பெற்ற அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1883 சென்னை மாகாண அரசின் தலைமை வழக்கறிஞராக பணியாற்றிய இவரை பற்றி அண்ணல் அம்பேத்கர் பெருமைப்பட கூறியிருக்கிறார். மாற்று சினிமாவுக்கான விதையை விதைத்த மிருனாள் சென்னின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1923 இந்திய திரைப்படங்களை உலகத்தில்

உயரத்துக்கு உயர்த்திய இயக்குநர்களில் ஒருவர். இவர் இயக்கி 1969 வெளியான புவன் ஷோம் இவரை உலகளவில் சிறந்த இயக்குநராக அடையாளப்படுத்தியது. திரைப்பட இயக்குநர்கள் சமூக விஞ்ஞானிகளாகவும் இருக்க வேண்டும் என்று கூறுவார் மிரினால்சன். திரைப்பட எழுத்தாளர் கோ தனஞ்சயன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1965. இவர் எழுதிய பிரைட் ஆஃப் தமிழ் சினிமா என்ற ஆங்கில புத்தகத்திற்கு சினிமா குறித்த சிறந்த எழுத்துக்கான தேசிய விருது கிடைத்துள்ளது. கோ தனஞ்சயன் சினிமாவை பற்றிய ஆய்வுக் கட்டுரைகளை தொடர்ந்து பல பத்திரிகைகளில் எழுதி வருகிறார். முகநூலின் முகம் மார்க் சூக்கர்பெர்க் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1984. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த போது கல்லூரிக்குள் மற்ற மாணவர்களுடன் தொடர்பு கொள்ள இவர் ஆரம்பிக்க நினைத்தது இன்று உலகையே இணைக்கும் முகத்தளமாய் மாறிப்போனது. இசையமைப்பாளர் ராஜேஷ் முருகேசன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1988. தமிழ் மலையாளம் ஆகிய இரு மொழிகளில் வெளியான நேரம் திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமான ராஜேஷ் முருகேசனுக்கு பிரேமம் திரைப்படம் பெரும் புகழை தேடித்தந்தது.

0: வரும்.
1: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
2: நேரம் 7 மணி.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

விடிந்த இந்த அழகான காலையில் நம்முடைய கனவுகளுக்கு ஒரு புதிய தொடக்கம் காத்திருக்கிறது. ஒவ்வொரு விடியலும் நமக்காக எழுதப்படும் ஒரு புதிய கவிதை. இந்த கவிதை மலர்ந்த நாளில் நம் கனவுகளை கைகோர்த்து நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இன்றைய இனிய நாளை தொடங்குவோம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் இன்றைய நிகழ்ச்சி ஒலியும் ஒளியும், ஒலி மற்றும் ஒலி மாசுபாடு குறித்த தொகுப்பு. ஒலி மாசு அதாவது இந்த நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிங்கிறது வெறும் சத்தம் மட்டும் இல்லங்க, அது நம்ம உடலையும் மனநிலையும் பாதிக்கும் கண்ணுக்கு தெரியாத எதிரி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆரோக்கியத்தை மெல்ல மெல்ல சிதைக்க கூடிய நாம பெருசா கண்டுக்காத ஒரு மாசு தாங்க ஒலி மாசு. அதிகப்படியான சத்தம் நம்ம மூளையில ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை சுரக்க செய்யறான். இதனால தேவையற்ற எரிச்சலும் கவன சிதறலும் ஏற்படுதாங்க. தூக்கத்தை கலைக்கிற அலாரம் சத்தம், அடுப்படியில அம்மா போடுற மிக்சி சத்தம், வாசல்ல வண்டிங்க போடுற ஹாரன் சத்தம், எங்க பார்த்தாலும் சத்தம், எதை கேட்டாலும் சத்தம், ரோட்ல போனா டிராபிக் சத்தம், பக்கத்து வீட்டுல டிவி சத்தம், ஃபங்க்ஷன் நடந்தா ஸ்பீக்கர் கத்தும் தேவையில்லாத இந்த சத்தம், நம்ம நிம்மதியை கெடுக்கிற சத்தம், காதுக்கு வேணா இந்த இறைச்சல் சத்தம்,
1: சத்தம் இல்லாத தனிமை கேட்டே
0: கடலுக்கு அடியிலையும் கப்பல்களோட என்ஜின் சத்தம், சோனார் கருவிகள்ல வரக்கூடிய அதிக சத்தம், இதனால திமிங்கலங்கள் டால்பின்கள் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ள முடியாம தண்ணறதான். சில நேரங்கள்ல அது வழி தவறி கரைக்கு வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குது. வீட்டை சுத்தி அடர்த்தியான மரங்களை வளர்ப்பது வெறும் நிழலுக்கு மட்டும் இல்லங்க, அது ஒரு இயற்கையான சவுண்ட் ப்ரூஃபா செயல்படுதான். மரங்கள் சத்தத்தை உறிஞ்சி அதோட வேகத்தை குறைச்சு அமைதியான சூழ்நிலையை உருவாக்குதான்.

0: தூங்கும்போது கூட உங்களோட காதுகள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குமா. 85 டெசிபலுக்கு அதிகமான சத்தத்தை தொடர்ச்சியா கேக்குறப்ப அது ரத்த அழுத்தத்தை அதிகரிச்சு இதய நோய்களுக்கு வழிவகுக்க வாய்ப்பு இருக்குதாங்க. அது மட்டும் இல்லங்க, உணவகங்கள்ல கூட அதிக சத்தமான இசை ஒலிக்கும் போது நம்மளோட உணவின் சுவை சரியா தெரியாதான். குறிப்பா அதிக சத்தத்துல சாப்பிடுறப்ப உணவோட இனிப்பு உப்பு தன்மை குறைவா தெரிவதா ஆய்வுகள் சொல்றாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகமான சத்தம் நிறைந்த இடங்கள்ல இருந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளோட கவனிக்கும் திறனும் வாசிக்கும் திறனும் மற்ற குழந்தைகளை விட குறைவாக இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. பாவங்க, இந்த பறவை எல்லாம் நகரத்துல இருக்கிற சத்தத்தால மற்ற பறவைங்க கிட்ட பேச முடியாம அதுங்க இப்போ மைக் செட் இல்லாமலே ஹை பிச்ல கத்த ஆரம்பிச்சிருச்சான். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க போன்ல ஹெட்போன் போடும் போது வால்யூம் வார்னிங் வந்துச்சுன்னா அதை அலட்சியப்படுத்தாதீங்க. இன்றைய காலகட்டத்துல முழுமையான அமைதி அப்படிங்கறது ஒரு விலை உயர்ந்த விஷயமா மாறிடுச்சுங்க. நீங்க அமைதியான சூழ்நிலையில இருக்கும் போது உங்களுடைய மூளை புதிய செல்களை உருவாக்குறதா ஆய்வுகள் சொல்லப்படுது. அதனால ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஆச்சும் அமைதியே அமைதி, அமைதியோ அமைதி அப்படி இருப்போங்க. இவ்வளவு நேரம் நாம ஒளி மாசு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நாம தெரிஞ்சுக்க போறது ஒளி மாசு, அதாவது லைட் பொல்யூஷன். உலக மக்கள் தொகையில சுமார் 80% பேரு ஒளி மாசு படிந்த வானத்தின் கீழ் தான் வாழ்றாங்களாம். செயற்கை விளக்குகளோட வெளிச்சம் வானத்தை மறைக்கிறதுனால நாம நட்சத்திரங்களையே இழந்துகிட்டு இருக்கோமா. இரவு நேரங்கள்ல நாம மொபைல் போன் பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல தூக்கத்தை தூண்டக்கூடிய மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரப்பது குறைக்குதாங்க. இதனால தூக்கமின்மை, மன அழுத்தம், உடல் பருமனுக்கு கூட இது ஒரு முக்கியமான காரணமா மாறுதான். தெரு விளக்குகளுக்கு அடியில இருக்கும் மரங்கள் இன்னும் பகல் பொழுது நீடிக்கிறதா நினைச்சு இதனால இலையுதிர் காலத்துல இலைகளை உதிர்க்காம குளிர்காலத்தை தாங்கும் திறனை இழந்து பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க. சரி, இவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு யோசிச்சா இந்த பூச்சிகளுக்கு கூட ஒளி மாசுனால பிரச்சனை இருக்குதாங்க. விளக்குகளை சுற்றி பூச்சிகள் வட்டமிடுவதை நாம பாத்திருப்போம். உண்மையிலேயே அது ஒளியை நேசிச்சுதான் வட்டமிடுதா அப்படின்னா அதெல்லாம் இல்லங்க. அந்த லைட்ல வரக்கூடிய வெளிச்சம் அதோட திசை அறியும் திறனையே குழப்பி விட்டுருதான். இரவு அப்படிங்கறது இருட்டுக்காக மட்டும்லாம் இல்லங்க, அது உயிரினங்களின் ஓய்வுக்காக படைக்கப்பட்டிருக்கு. ஒளி, ஒளி மாசு அப்படிங்கறது இன்னைக்கு நாம எதிர்கொள்ளக்கூடிய நவீன காலத்தின் சத்தம் இல்லாத சவால்களா இருக்குது. தேவையற்ற இறைச்சல் நம்ம இதய துடிப்ப பாதிக்குது. மிதமிஞ்சிய ஒளி நம் தூக்கத்தையும் இயற்கை சுழற்சியுமே சிதைக்குது. தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாம் முன்னேறினாலும் இயற்கையின் மென்மையும் அமைதியும் பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் சமூக பொறுப்புங்க. தேவையில்லாத போது ஒளியை குறைப்போங்க, அவசியம் இல்லாத போது லைட்டே வேணாங்க. நம்மளோட இந்த சின்ன மாற்றங்கள் தான் எதிர்கால சந்ததியினருக்கு இறைச்சல் இல்லாத அமைதியான சூழலையும் நட்சத்திரங்கள் மின்னும் தெளிவான வானத்தையும் பரிசாக அளிக்குங்க. இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், ஆரோக்கியமான உலகை படைப்போம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் ஒளியும் ஒளியும்.
1: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
3: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு

செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி, தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு ஷிகாஷக், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமைச்சர் திரு கலீஃபா ஷஹின் அல் மரார் உள்ளிட்ட தலைவர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இதற்கிடையே பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு ரொனால்டு லமோலா, பிரேசில் வெளியுறவு அமைச்சர் திரு மௌரா வியேராவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பரஸ்பரம் நலன் சார்ந்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான கூட்டாண்மை குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பிரேசில் வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு உறவுகள், பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரம் குறித்து திரு ஜெய்சங்கர் விவாதித்தார். முன்னதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவ் தலைமையிலான பிரதிநிதிகளை வரவேற்று பேசிய திரு ஜெய்சங்கர், இந்தியாவும் ரஷ்யாவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் விரிவான ஒத்துழைப்பை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையே கடந்த சில ஆண்டுகளாக இருதரப்பு உறவில் சீரான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் புதுதில்லி

0: வந்துள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு இருத்திஷாம் ஆடம் உடனும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இந்தியா மாலத்தீவின் வளர்ச்சிக்கு உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகளாவிய போட்டித்தன்மையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் நாட்டை கட்டமைப்பதற்கும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் நாட்டின் பொருளாதார சாத்தியக்கூறுகளை வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உலக வர்த்தகத்தில் மூன்றில் இரண்டு பங்கிற்கும் அதிகமானதை உள்ளடக்கியுள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூதின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் வெளியான முறைகேடு தொடர்பாக இதுவரை 6 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாட்டின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிபிஐ இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 பேர் மகாராஷ்டிர மாநிலம் அஹில்யா நகர் மற்றும் நாசிக்கைச் சேர்ந்தவர்கள் என்றும், 3 பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரைச் சேர்ந்தவர்கள் என்றும், மற்றொருவர் குருகிராமைச் சேர்ந்தவர் என்றும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முக்கிய முடிவுகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரீப் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை பெறுவதை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்புக்கு வகை செய்யும் என்றும், முதலீட்டிற்கு ஊக்கமளித்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்குவதற்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் போக்குவரத்து மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்றும், வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகபட்சமாக பதோகி மாவட்டத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிர்சாபூரில் 10 பேரும், ஃபதேபூரில் 9 பேரும், பதாயூனில் 5 பேரும், பரேலியில் 4 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்னல் தாக்கியதால் அதிக எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புயல் மற்றும் மழையால் சுவர்கள் இடிந்து விழுந்தும் மரங்கள் விழுந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் சாய்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மின் விநியோகமும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக பயிர்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் உரிய நிவாரணம் அளிக்குமாறு உயரதிகாரிகளுக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் ராஜஸ்தானின் மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் இன்று மிக கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக வெப்பநிலை இருக்கும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு

0: மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள இரண்டு நாள் பேச்சுக்கள் பெய்ஜிங்கில் இன்று தொடங்குகிறது. ஈரானுடனான மோதல், தைவானுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்தல், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். அதிபர் திரு டிரம்ப்புடன் அந்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு முன்னணி தொழில் அதிபர்களும் தொழில்நுட்ப பிரதிநிதிகளும் சீனா சென்றுள்ளனர். தமது இந்த சீன பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுப்படுவதற்கு வழிவகைகள் ஏற்படும் என்று திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த 2017 பிறகு திரு டிரம்ப் சீனா சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. ராய்ப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 60 பந்துகளில் 105 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தார். தரம்ஷாலாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா புனாச்சா சாக்கெட் மைனின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. மற்றொரு இந்திய இணையான அதில் கல்யாண்பூர், சசிகுமார் முகுந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-2, 0-6, 10-8 என்ற செட் கணக்கில் தைவானின் கவுன், மலேசியாவின் மிட்சுகுய் இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, சந்தோஷ் ராமராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அஷ்மிதா சாலிகா 21-19, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சாக்குரா மட்சுக்கியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் சந்தோஷ் ராமராஜ் 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீராங்கனையை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா, பிரேசில் மற்றும் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சு நடத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி, உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மழை தொடர்பான சம்பவங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ஜிங் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்குடன் இன்று பேச்சு நடத்துகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலைசிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் திருச்சிராப்பள்ளி மாநகர் பகுதிகளில் யாசகம் பெறும் நபர்களை மீட்டு மறுவாழ்வு அளித்திடும் வகையில் களப்பணி ஆய்வில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலர், தொழிலாளர் நலத்துறை, காவல்துறை அலுவலர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆட்கடத்தல் தடுத்தல் பிரிவு அலுவலர்கள், சிறப்பு சிறார் காவல் அலகு சமூக பணியாளர்கள் மற்றும் தணல் கருணை இல்லம், ஸ்மைல் ட்ரஸ்ட், விடிவெள்ளி முதியோர் இல்லம், நம்பிக்கையகம், கங்காரு முதியோர் இல்லம் உள்ளிட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பணியாளர்கள் கலந்து கொண்டு திருச்சிராப்பள்ளி மாநகரம், கே நகர், மன்னார்புரம் மற்றும் மத்திய பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் 10 யாசகம் பெறும் நபர்கள் மீட்கப்பட்டு முதியோர் இல்லங்கள் மற்றும் யாசகம் பெறுவோர்களுக்கான மறுவாழ்வு இல்லத்தில் மறுவாழ்வு ஏற்படுத்துவதற்காக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் வேலை செய்யும் சூழ்நிலையில் இருந்த 2 சிறுவர்கள் மீட்கப்பட்டு குழந்தைகள் நலக்குழுவில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் யாசகம் பெறுவோர்கள் கண்டறியப்பட்டால் 6369103413

0: மற்றும் ஒரு காலை நேரத்துல உங்க ஆரோக்கியம் காக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இனி இருக்கிறாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள். வணக்கம் டாக்டர். மகளிருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதியில இருக்கிற தீர்வு என்ன டாக்டர்?
1: குழந்தை பிறந்ததுல இருந்து பார்த்தோம்னா பால் பத்தல அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால வந்து பவுடர் பால் கொடுத்தாங்க அப்படின்னு. பவுடர் பால் கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஈஸியா கஷ்டப்படாமையே பால் வருது அப்படிங்கும் போது குழந்தை வந்து சுவைச்சு குடிக்காது. அப்ப குழந்தை வந்து குடிக்கல அப்படிங்கும் போது பால் சுரப்பு கம்மியாயிரும் ஆட்டோமேட்டிக்கா. இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா பால் கம்மியா இருக்கிறதுனால என் குழந்தை வந்து கத்திக்கிட்டே இருக்கு, அழுகுது, அதனால நான் வந்து பால் பவுடர் கரைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பால் கம்மியா இருக்கு அப்படின்னாலும் ஹோமியோபதியில மெடிசன்ஸ் இருக்கு. குழந்தை வந்து நிப்பில் வந்து வாயை ஃபுல்லாக வச்சு கவர் பண்ணி அந்த மாதிரி அந்த லாச் பண்ண தெரியல அப்படின்னா ஃபுல்லாக அந்த நிப்பில் வந்து கிராக் விழுந்துட்டு புண்ணாயிட்டு வலிக்கும், அதுக்கும் ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது. இப்போ குழந்தை வந்து பால் நிப்பாட்ட போகிறாங்க, ஆனால் குழந்தை வந்து ரிப்பீட்டடாக அந்த பால் கேட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கும் போது அந்த வீனிங் பீரியடில் கொடுக்கக்கூடிய ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்குது. அதை கொடுத்தோன்னா பால் சுரப் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். அந்த பருவம் எழுதக்கூடிய அந்த வயசில் வந்து வரலை, லேட் ஆகுது, அதுக்கும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்குது. இல்லை இன்னும் வயதே வரல ஆனால் வந்து அவங்களுக்கு வெள்ளப்பட்டுட்டே இருக்கு, அதனால ரொம்ப சோர்வாயிடுறாங்க அப்படின்னா அதுக்கும் மெடிசன்ஸும் இருக்கு ஹோமியோபதியில. டீட் ஆனாவே வந்து ஸ்கூலுக்கு லீவ் போட்டுறாங்க, உருண்டு உருண்டு அழுதுட்டே இருக்கிறாங்க, மாசம் மாசம் 2-3 days லீவ் போட வேண்டியிருக்கு, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் ஹோமியோபதியில மெடிசன்ஸ் இருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் இர்ரெகுலாரிட்டி, பீரியட் சரியா வரல, PCOS இருக்கு, எனக்கு வந்து தைராய்டு இருக்கு, ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கு, அதுக்கும் ஹோமியோபதியில நல்ல நல்ல மருந்துகள் இருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா கன்சீவ் ஆகலை, 1 வருஷம் தாம்பத்தியத்துக்கு அப்புறமும் எங்களுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகலை அப்படின்னா ரெண்டு பேரோட ரிப்போர்ட்டையும் பார்த்து விந்தனுக்குள்ள குறைகள் இருக்கலாம், எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம், ஃபீமேலுக்கு வந்து வேற கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு மட்டும்தான் கம்ப்ளைண்ட் இருக்கு இன்னொருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னாலும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது நேச்சுரலாக அவங்களால கன்சீவ் ஆகிட முடியும். திரும்ப வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், ரொம்ப வந்து உமட்டல் இருக்குது, வாந்தி இருக்குது, கிறுகிறுப்பு இருக்குது, அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் போனால் வந்து ரொம்ப கம்மியாக வருது, பேக் பெயின் இருக்குது, இது மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ப்ரெக்னன்சி அப்பையும் நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கு வந்து எந்த விதமான

0: சைட் எஃபெக்டும் கிடையாது. த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி அவங்க வந்து சப்ளிமெண்ட்டோட சேர்ந்து ஹோமியோபதி மெடிசின்ஸும் எடுக்கும்போது அவங்களுக்கு வேற விதமான மெடிசின்ஸ் எதுவும் தேவைப்படுறதில்ல. 7 மாசத்துக்கு மேல நார்மல் டெலிவரிக்கு ஆகிற மாதிரி உடம்ப தயார் பண்ற மாதிரியான மெடிசின்ஸ், அது மாதிரி ஒரு 6 மாசத்து எண்ட்ல இருந்தே அந்த த்ரூ அவுட் அந்த 9 மந்த் முடிகிற வரைக்குமே மெடிசின்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். குழந்தை வந்து அசைவு இல்லை ஆனால் வந்து குழந்தை லைவாக தான் இருக்குது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட், இல்லை ரொம்ப உதைக்குது என்னால் அந்த வலி தாங்க முடியல அந்த மாதிரியான, அப்புறம் வந்து தண்ணி சத்து கம்மியாயிடுச்சு, இந்த மாதிரி மற்ற கம்ப்ளைண்ட்டுக்குமே வந்து ஹோமியோபதி மெடிசின்ஸ் இருக்குது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு. அப்புறம் வந்து குழந்தை வந்து ஃபஸ்ட்டு தலை இல்லாமல் மற்ற உறுப்புகள் முன்னாடி இருக்குது, இந்த மாதிரி பொசிஷன் மாறி இருக்கக்கூடியது, அதுக்கும் வந்து ஹோமியோபதியில் மெடிசின்ஸ் இருக்குது. அது கொடுக்கும்போது குழந்தை நல்லா சுற்றிட்டு தலை வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். அப்புறம் டெலிவரி அப்போ வந்து லேட் ஆகுது, அந்த ஆஸ் வந்து ஓப்பன் ஆகலை, அந்த லேபரில் வரக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட், அதுக்குமே வந்து ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ உமன்ஸ்க்கு வரக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்டுக்குமே வந்து ஹோமியோபதி மூலம் நிரந்தரமான தீர்வு பெற முடியும்.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள்.

0: இனி திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 34 ரூபாய், கத்திரிக்காய் கிலோ 1 40 ரூபாய், அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 46, கொத்தவரங்காய் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 66, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரக்காய் 20, சௌசௌ 46 ரூபாய், புடலங்காய் 56, பீர்க்கங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், கருணைக்கிழங்கு 86 ரூபாய், சேனைக்கிழங்கு 36, சேப்பங்கிழங்கு 60. உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 46 ரூபாய், முட்டைகோஸ் 36, பீட்ரூட் 48, காலிஃப்ளவர் பூ ஒன்றுக்கு 40 ரூபாய், எலுமிச்சை பழம் பழம் ஒன்றுக்கு 7 ரூபாய், கொய்யாப்பழம் 120 ரூபாய், பூசணிக்காய் 18, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 320, ஆரஞ்சு 150, திராட்சை 100 மற்றும் மாதுளை 280.
1: என்னன்னு சொல்ல
2: யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

0: நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு

இனி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். 1 கிராம் தங்கம் 15,001 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 320 ரூபாய்க்கும் விற்கப்படுது. மேட்டூர் அணையின் இன்றைய நீர்மட்டம் 79.46 அடிகளாக இருக்கிறது. வானிலையின் முன்னெச்சரிக்கை மேற்கு

கிளிநொச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடியது லேசானது முதல் மிதமான மழையும், ஏனைய தமிழகத்தில் லேசான மழை மட்டும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

0: தமிழ்நாடு மின் பகிர்மான கழகமானது நுகர்வோர் சேவைகளை மேம்படுத்தும் நோக்கில் கணினி தரவு வழங்கிகளை மேம்படுத்தும் பணிகளை மேற்கொள்கிறது. இதனால் திருச்சி மண்டலத்துக்குட்பட்ட மின் பகிர்மான வட்டம் முழுவதும் இணையவழி மின் கட்டணம் செலுத்தும் மற்றும் புதிய மின் இணைப்பு விண்ணப்ப சேவைகள் வரும் 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் 17ஆம் தேதி இரவு 12 மணி வரை இயங்காது என திருச்சி மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் தெரிவித்துள்ளார்.
1: தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz,
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேர்களே, திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்க இருப்பது இதயராகம். இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களோட விருப்பமான பாடலை 938-546-102-1 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் ஊர், உங்கள் பெயர், உங்கள் பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெற்ற படத்தையும் தட்டச்சு செஞ்சு அனுப்புங்கள்.

சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

8:06 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலே வரிசையோடு இது இதயராகம். இதயத்துல நேயர்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடல் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்க. நீங்களும் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னா 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்க பேரோட ஊரோட எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அடுத்ததா யார் எங்க இருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா திருச்சியில இருந்து விஷாலினி, சிவஸ்ரீ, சிவப்பிரியா, மீனாஸ்ரீ இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடல் கேட்டிருக்காங்க மகாராஜா திரைப்படத்துல இருந்து.

நேயர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்டுட்டு இருக்காங்க இதே ராகம் நிகழ்ச்சியில். அடுத்ததா யார் எங்கேருந்து நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, வடக்கு சாலைப்பட்டி சமீதா, நியூட்டன், மலர்வெளி, தருண், பிரியா இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடல் கேட்டிருக்காங்க. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த திரைப்படத்துல இருந்து கோல்டன் ஸ்பாரோ, அவங்களுக்காகவும் நம்ம நேயர்களுக்காகவும் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

உங்க உற்சாகமான காலை நேரத்தை இன்னும் டபுளாக்க இதோ ஆட்டம் போட வைக்கிற அதிரடியான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். இது நம்ம திருச்சிராப்பள்ளி முதல் அலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இதே ராகம். இப்போ இதே ராகம் நேயர்கள் யார் பாடல் கேட்டிருக்காங்க? தேனி மாவட்டம் பண்ணைப்புரம் ராதாகிருஷ்ணன் முத்துலட்சுமி ரிதன்தாசன் அவர்கள் கேட்டிருக்க பாடல்

நாம் கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி முதல் அலைவரிசை திருச்சிராப்பள்ளி 936 கிலோஹெர்ட்ஸில் இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இதே ராகத்தில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. வடக்கு சாலைப்பட்டி சமிதா, நியூட்டன், மலர்விழி, தருண், ஹரிப்ரியா அவங்க.

நேர்களே, நாம் கேட்டு ஆட்டம் போடுற அதிரடியான பாடல்களோடு கேட்டுட்ருக்கோம். இது திருச்சிராப்பள்ளி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் இதே ராகம்.

0: இதே ரகம் நிகழ்ச்சியில் இனி பாடல் கேட்டிருக்காங்க. திருச்சி ஸ்ரீபிரியா, பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி, நேதாஜி நகர், கும்பகோணம், அவங்களுக்காக பாடல் வருது.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் பாயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா, நீ அசி
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: Mamshi.
1: Take everything.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசையில இதுவரைக்கும் இதய ராகம் கேட்டோம். பங்கு பெற்று சிறப்பித்த நேர்களுக்கு நன்றி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

0: பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் குடும்ப தலைவியும் தையல் கலைஞருமான திருமதி காஞ்சனா அவர்கள்.
1: வணக்கம். வானொலி பற்றிய சிறப்பு அனுபவத்தை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற வந்திருக்கேன். எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும் போது இருந்துதான் வானொலி கேட்கணுங்கிற ஆர்வமே வந்துச்சு. அந்த ரேடியோ கேட்கணும், அதுல உள்ள கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி கேட்கும் போது. நான் எங்க வீட்டுல வந்து வசதி குறைவு தான், எங்க வீட்டுல ரேடியோ இல்ல. அப்ப வந்து பக்கத்து வீட்டுல ரேடியோ வாங்கி மேல் பரணியில வந்து தொங்க விட்டுருப்பாங்க கயிறுல கட்டி. அவங்க கிட்ட போய் கெஞ்சுவேன், நானு எனக்கு பிடிச்ச பாட்டு வந்திருக்கு, ஒரு தடவை போட்டு விட்டுருங்க ரேடியோவை அப்படின்னு கெஞ்சினா அவங்களும் சந்தோஷமா வந்து இருப்பா நான் போட்டு விட்டுறேன்னு ரேடியோ போடுவாங்க. கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு போதுமா அப்படின்னு கேட்பாங்க. சரி, அவங்க மனசு நோவ விடக்கூடாதுன்ட்டு சரிங்க போதும் அப்படின்னு அந்த சந்தோஷத்திலேயே நான் துள்ளி குதிச்சு வந்துடுவேன். சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்னை ரேடியோ கேட்கணும்ன்ற ஆவலை தூண்டி விட்டதே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எங்க வீட்டுல ரேடியோ இல்லாதனால எங்க அப்பாட்ட நான் வந்து அப்பா அப்பா ஒரு ரேடியோ வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு ரொம்ப கேட்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டா. அவரு நான் பேசினதை வச்சு அவர் மனசுக்குள்ள வச்சு கொஞ்சம் கையில காசு இருக்கும்போது ஒரு ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்போ எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. என்னப்பா திடீர்னு ரேடியோ வாங்கிட்டு வந்துட்டீங்க? இல்லப்பா, நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா, அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கவுமே உடனே பிரிச்சு பார்த்து வயிறு மாட்டி போட்டதுமே ஒரு நல்ல பாட்டு வந்துச்சு. அவ்வளவு சந்தோஷம். எங்க அம்மா எங்க அப்பா நானும் 3 பேரும் உட்காந்து கேட்டோம் அந்த பாட்டை. அப்பல இருந்து எனக்கு வந்து ரொம்ப ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. சமையல் குறிப்புகள், செய்திகள், நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த பாட்டெல்லாம் வரும்போது அப்படியே என் கண்ணுல இருந்து அப்படி சந்தோஷத்துல அந்த கண்ணீர் ததும்பும். நான் வந்து தையல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் எதுக்க வந்து என் ஃப்ரெண்டு மாதிரி எப்பவுமே கண்ணு எதுக்கு அந்த ரேடியா இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம காதுல வந்து அப்படி தேனா பாயும் ஒவ்வொரு பாட்டும், ஒவ்வொரு விஷயமும் நம்ம கருத்துக்களையும் ஏற்கும் போது வந்து நம்ம மனசை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட நம்ம மனசை விட்டு பேசுற மாதிரியே இருக்கும். நான் அங்கிட்டு போய் சமையல் வேலை பாக்குற போது கூட நம்ம காதுல வந்து விழுகிற விஷயங்கள் வந்து சரி இதுக்கு இது போடணும் போல இருக்கு, அன்னைக்கு சொன்னாங்களே இந்த மாதிரி செஞ்சு பாப்போமா சமையல் குறிப்பு அப்படின்ற அந்த அளவுக்கு மனசை வந்து வருடுது. ஒவ்வொரு நிகழ்ச்சியாளரும் ஒவ்வொரு தடவை பேசும் போதும் இவங்கத்தான் இன்னார்தான் பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்கிற

அளவுக்கு நான் வந்து வானொலி மூலமா வந்து நான் ஒரு அனுபவத்தை கத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு காலத்துல வந்து இந்த ரேடியா என் கண்ணதுக்கு இருக்காதா எங்க வீட்டுல அப்படின்னு ஏங்கின காலம் போய் இப்ப வந்து நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்திருக்கு. நம்ம கையிலேயே வந்து உள்ளங்கையிலே உலகம்ன்ற மாதிரி கரண்ட் போனாலுமே அன்னைக்கு டோட்டல் ஆஃப் இருந்துச்சுன்னா அமைதியா இருக்கும். எல்லாரு கையிலயும் போன் இருக்கு. நம்ம எங்க உட்காந்து வேலை பாக்குறோமோ வைக்கிறோமோ அந்த இடத்துலயே நம்ம போனை கொண்டு போயிடலாம். அங்கேயே பாட்டு கேட்கிறோம்.

0: போனை கொண்டு போயிடலாம். அங்கேயே பாட்டு கேட்கற அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம ரேடியோ பக்கத்திலேயே உட்காந்து பாட்டு கேட்கணும் வைக்கணும்ன்ற அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம காய் நறுக்கிக்கிட்டே கேட்கலாம், சமையல் பண்ணிக்கிட்டே கேட்கலாம். சில நேரம் வந்து குழந்தைகள் விளையாடும் போது அது கேட்ட பாட்டு வரும். அப்ப வந்து அந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த பாட்டு கேக்குறீங்களா, எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு. ஆமாங்க ஆமாங்கன்னு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாவே இருக்கும். காலையில எந்திரிச்சதுமே 6 மணிக்கு பக்தி மாலை போட்டுறாங்க. அப்பவே நம்ம சுறுசுறுப்பு ஆயிடுறோம். நம்ம வாசத்தொழிச்சு கோலம் போட்டு அந்த பக்தி பாடல கேட்டுக்கிட்டே வேலைகளை தொடங்கும் போது அது ஒரு பரவசமா தான் இருக்கும். மனசு வந்து ஒரு உற்சாகத்துல வந்து நம்ம வந்து கொண்டு போயிடலாம். சோம்பேறித்தனங்கிறதே வராது நமக்கு. இந்த ஆகாஷ்வாணி 90 இன்னும் மென்மேலும் இந்த நிகழ்ச்சியில வந்து முத பக்தி பாடல்கள், அப்புறம் வந்து கண்ணாடி மாளிகை, மருத்துவ குறிப்புகள், சமையல் குறிப்புகள், குழந்தைகள் வந்து இந்த பாட்டு படிக்கிறது வைக்கிறது, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது, எல்லா விஷயமும் நல்ல அருமையான நிகழ்ச்சியா தான் அவங்க தொகுத்து வழங்குறாங்க. எனக்கு வந்து பிடிச்சதெல்லாம் வந்து வசந்த கானங்கள். 1 மணிலேருந்து போடுறாங்க வசந்த கானங்கள். அது நான் கேட்காம இருக்கவே மாட்டேன். அது 1 ஹவர் 1 ஹவருக்கு வந்து செய்தி சொல்றாங்க. வெளி உலகத்துல போய் அனுபவம் இல்லாத இது என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த சிறு குறிப்புகள் எல்லாமே சொல்லிடுறாங்க செய்திகள்ல. அந்த அளவுக்கு வந்து மனச கவர்ந்திருக்கு எனக்கு. இந்த ஆகாஷ்வாணி வந்து மேலும் மேலும் வளரணும். நல்லபடியா 100 ஆண்டு கணக்குல வந்து அவங்க சேவைகள் செய்யணும். 100 ஆண்டுகள் கடந்து வானொலிக்கு 90, இந்த 90 ஆண்டுகளையும் கடந்து பல 100 ஆண்டுகளா தொடரணும்னு கேட்டுக்கிறேன். ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: வானொலி பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் மதுரை வக்பு வாரிய கல்லூரி முன்னாள் முதல்வர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள்.
2: மதிப்புக்குரிய வானொலி நேயர்களை வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ தனது 90 ஆண்டுகள் சமூக சேவையை நிறைவு செய்து அதன் விழாவை இன்று கொண்டாடிக் கொண்டிருக்கிறது. இந்த தருணத்திலே அதை பற்றிய ஒரு சிறிய தகவல்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய மக்களின் இதய துடிப்போடு இணைந்து 90 ஆண்டுகளாக மக்களின் வாழ்வில் ஒலிபரப்பி வரும் மகத்தான ஊடக நிறுவனமான ஆல் இண்டியா ரேடியோ என்று அழைக்கப்பட்ட ஆகாஷவாணி பற்றி பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வானொலி என்பது வெறும் பொழுதுபோக்கு சாதனம் அல்ல. அது ஒரு ஆசிரியர், ஒரு நண்பர், ஒரு வழிகாட்டி, ஒரு சமூக பணியாளர், கல்வி அறிவை கொண்டு சேர்க்கும் ஒரு பயனுள்ள ஊடகம். தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாக இருந்தது வானொலி. இயற்கை பேரழிவுகளின் போது மக்களுக்கு தகவல் கொடுத்து உயிர் காப்பது வானொலி. 90 ஆண்டுகளாக ஆகாசவாணி மக்களின் மனதை மட்டும் கவரவில்லை, சமூகத்தை வடிவமைத்தும் வருகிறது. அதன் பல்வேறு நிகழ்ச்சிகள் வழியாக மதிப்புகள், அறிவு, கலாச்சாரம், சுற்றுச்சூழல், விழிப்புணர்வு, பெண்கள் முன்னேற்றம், விவசாய வளர்ச்சி, குழந்தைகள் நலன் போன்ற பல துறைகளில் மகத்தான பங்காற்றி வருகிறது. இந்த சூழலில் ஆகாசவாணியின் சில முக்கிய நிகழ்ச்சிகள் பற்றி, சமூகத்திற்கு அளிக்கும் பயன்கள் பற்றி நாம் பார்க்கலாம். அதிகாலை ஒளிபரப்பாகும் பக்தி மாலை நிகழ்ச்சி மனித மனதிற்கு அமைதியையும் ஆன்மீக உறுதியையும் தருகிறது. இன்றைய அவசர வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகரித்து வரும் சூழலில் இறை நினைவு மனதை சமநிலைப்படுத்துகிறது. இது மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் வளர்க்கிறது. எனைத்தானும் நல்லவை கேட்கின்ற நிகழ்ச்சி நல்ல சிந்தனைகள், வாழ்க்கை நெறிகள், ஒழுக்க மதிப்புகள் போன்றவற்றை மக்களிடம் கொண்டு செல்கிறது. ஒரு நல்ல வார்த்தை மனிதனை மாற்றும். அந்த மாற்றத்தை அமைதியாக செய்கிறது இந்த எனத்தானும் நல்லவே கேட்கின்ற நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி இயற்கை நேசிக்க கற்றுத்தரும் இயற்கை இன்பம் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியில் மரங்கள், மலை, பறவைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. இயற்கையை காப்பது எந்த அளவிற்கு மனித வாழ்க்கையின் முக்கியம் என்பதை மிகச் சிறப்பாக எடுத்துக் கூறும் நிகழ்ச்சிதான் இந்த இயற்கை இன்பம் நிகழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் சூழல் சிந்தனை என்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இன்றைய உலகின் மிகப்பெரிய தேவையாக உள்ளது என்பதை கோடிட்டு காட்டக்கூடிய நிகழ்ச்சியாகும். பிளாஸ்டிக், நீர் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் போன்ற முக்கிய பிரச்சனைகள் குறித்து இந்த நிகழ்ச்சி மக்களை சிந்திக்க வைக்கிறது. இது ஒரு சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைகிறது. அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்ச்சி ஆலய அற்புதங்கள் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம் நாட்டின் ஆன்மீக மரபுகளையும் ஆலய வரலாறுகளையும் அறிமுகப்படுத்துகிறது. இது சுற்றுலா வளர்ச்சிக்கும் பண்பாட்டு பாதுகாப்புக்கும் உதவுகிறது. இளம் தலைமுறைக்கு நம் பாரம்பரியத்தின் பெருமையை உணர்த்தக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சி. அதோடு இன்றைய நேயர்களின் அந்த பாடல்கள் விருப்பம், அந்த பாடல்கள் இல்லாத வானிலை இருக்கவே முடியாது. பாடல்கள் தான் நேயர்களை குதூகலப்படுத்துகிறது, நேயர்களின்

மனதை நேர்களை நேர்களின் விருப்பமான பாடல்களை ஒலிபரப்பக்கூடிய அந்த பாட்டு வேடுமா என்ற நிகழ்ச்சி. இசை மன அழுத்தத்தை குறைக்கும் மருந்து. தனிமையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு இனிய துணை. நாம் பயணம் மேற்கொள்ளும் போது பயணத்தில் உள்ளவர்களுக்காக ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சி தான் டிரைவ் டைம் பீட்ஸ் என்ற அந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பயண நேரத்தில் ஒலிபரப்பாகும் பாடல்கள், சுறுசுறுப்பான இசைகள் போன்றவை பயண சோர்வை குறைக்கிறது. வாகன ஓட்டுநர்களுக்கும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடிய வார்த்தைகளையும் கருத்துக்களையும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி சாலை பாதுகாப்பு போன்ற அறிவுரைகளையும் சேர்த்து வழங்குகிறது. அதற்கு பிறகு வரக்கூடிய நிகழ்ச்சி நேயர் விருப்பம் மற்றும் விருந்தினர்கள் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில் மக்களின் குரலை மக்களிடம் கொண்டே சேர்க்கிறது. பல்வேறு சமூக பின்னணியில் உள்ளவர்கள் தங்கள் அனுபவங்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாகும். இதன் மூலம் சமூக ஒற்றுமையும் வலுப்பெறுகிறது. இன்றைய சூழலில் தொழில்நுட்பம் மிகச் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறோம். அவ்வாறான தொழில்நுட்பங்கள் சமூக பயன்பாட்டிற்கு வரக்கூடிய சூழலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் என்னென்ன மாதிரியான பயன்களையும் தரக்கூடியதாக உள்ளது என்பதை அழகாக எடுத்துரைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் கண்ணாடி மாளிகை என்ற நிகழ்ச்சி. தினமும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு மக்கள் தொலைபேசியில் தங்கள் கருத்துக்களை பகிர்கிறார்கள். இதன் மூலம் ஜனநாயக உரிமை, கருத்து சுதந்திரம், சமூக பொறுப்பு ஆகியவை வலுப்பெறுகின்றன. ஒரு நல்ல விவாத கலாச்சாரத்தையும் இந்த நிகழ்ச்சி உருவாக்குகிறது. பெண்களுக்கு பிரத்யேகமான தனியான ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஆகாசவாணி ஒலிபரப்பு கொண்டிருக்கிறது. சிநேகிதி என்ற பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பெண்களின் உடல்நலம், கல்வி, தொழில் வாய்ப்பு, குடும்ப நலம், சட்ட உரிமைகள் போன்ற பல விஷயங்களை அந்தந்த தளத்தில் உள்ள பிரமுகர்களை, அந்தந்த தளத்தில் உள்ள நிபுணர்களை கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. பெண்கள் முன்னேற்றமே சமூக முன்னேற்றம் என்பதை வலியுறுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த சிநேகிதி நிகழ்ச்சி உள்ளது என்றால் அது மிகையல்ல. அதே போல மதிய நேரத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சி தான் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. இது ஒரு இனிய இசை நிகழ்ச்சியாகும். இசையின் மூலம் மன அமைதியையும் இனிய நினைவுகளையும் தரக்கூடிய நிகழ்ச்சி வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. பழைய பாடல்கள் மூலம் நம் இசை மரபை இந்த நிகழ்ச்சியை பாதுகாக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்மளுடைய பாரம்பரிய இசை வலிமையை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது இந்த வசந்த கானங்கள் என்ற நிகழ்ச்சி. நேயர்களுக்கு கவிதை எழுதக்கூடிய அந்த திறன் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டாது. அப்படிப்பட்ட நேயர்களுக்கான நிகழ்ச்சி தான் கவிதை இறங்கும் நேரம் என்ற அந்த நிகழ்ச்சி. இசை வழியாக மனநலத்தை மேம்படுத்தக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஆகாசவாணி வழங்கி வருகிறது. அந்த நிகழ்ச்சியின் பெயர் தான் மெல்ல வரும் பாட்டு என்ற நிகழ்ச்சி. அது மென்மையான பாடல்கள் மூலம் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய வேலையையும் இது சமூக சேவையையும் செய்யக்கூடிய நிகழ்ச்சி மெல்ல வரும் பாட்டு என்ற நிகழ்ச்சி. இந்த ஆட்டக்களம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் விடுகதை, எண் விளையாட்டு, வார்த்தை விளையாட்டு போன்ற பல்வேறு கருத்துக்களை அடங்கிய ஒரு தொகுப்பை இந்த நிகழ்ச்சி தருகிறது. சிந்தனை திறனை வளர்க்கக்கூடிய விதத்திலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஈர்க்கும் அறிவுபூர்வமான ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தான் ஆட்டக்களம் நிகழ்ச்சி. இப்பொழுது நாம் மாலை நேரத்திற்கு வந்துவிட்டோம். மாலை நேரத்திலே மாலை நேர சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி தரும் நிகழ்ச்சியாக மாலை தென்றல் என்ற நிகழ்ச்சி இருக்கிறது. விளக்கேற்றும் வேலை மாலை நேர ஆன்மீக நிகழ்ச்சியாகும். மன அமைதி, நல்ல எண்ணங்கள், குடும்ப ஒற்றுமை போன்றவற்றை ஊக்குவிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக விளக்கேற்றும் வேலை என்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. விவசாயிகள் எல்லாம் தங்கள் நிலத்தில் அந்த நிலத்திலே எவ்வாறெல்லாம் பயிரிட வேண்டும், அல்லது பயிரிடப்பட்ட பயிர்களை பூச்சிகளிலிருந்து பாதுகாப்பது எப்படி, அல்லது அதற்கு ஊட்டச்சத்து தருவது எப்படி, அந்த நிகழ்ச்சியின் பெயர்தான் பண்ணை செய்தி அல்லது உழவர் உலகம் என்ற நிகழ்ச்சி. புதிய விவசாய முறைகள், விதைகள், சந்தை நிலவரம், அரசு திட்டங்கள் போன்றவை குறித்து தகவல்கள் தருகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி விவசாயியின் உற்ற நண்பனாக செயல்படுகிறது என்றால் அது மிகையல்ல. குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி குழந்தைகளின் கற்பனை திறன், அறிவு, நல்ல பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை வளர்க்கும் நிகழ்ச்சியாக இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இதன் மூலம் கதை, பாடல், சிறுவர் உரையாடல் போன்ற பல்வேறு செயல்கள் மூலம் நல்ல தலைமுறையை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு ஆன நிகழ்ச்சியாக அது ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அதே போல இரவு நேர இசை நிகழ்ச்சியாக தேனும் பாலும் என்ற இரவு நேரத்திலே ஒலிபரப்பக்கூடிய அந்த நிகழ்ச்சி இனிய பழைய பாடல்கள், சகா வரம் பெற்ற பழைய பாடல்களை ஒலிபரப்பக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த தேனும் பாலும் என்ற நிகழ்ச்சி அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நமது பழங்கால திரைப்பட பாடல்களை கேட்டுக்கொண்டே நமது அன்றைய பொழுதை நிறைவு செய்யக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த தேனும் பாலும் என்ற நிகழ்ச்சி. தமிழ் திரைப்பட இசை வரலாற்று

0: அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. ஆக நேயர்களே, 90 ஆண்டுகளாக இது ஆகாசவாணி ரேடியோ செய்திருப்பது வெறும் ஒலிபரப்பு சேவை அல்ல, அது ஒரு சமூக சேவை. ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் தோழனாகவும் கலாச்சார காவலராகவும் அது செயல்பட்டு வருகிறது. தொலைக்காட்சி வந்தது, இணையம் வந்தது, சமூக ஊடகங்கள் வந்தன. ஆனால் இன்னும் மக்களின் மனதில் உயிரோடு இருக்கும் ஊடகம் ஆகாசவாணி வானொலி என்றால் அது மிகையல்ல. ஏனெனில் வானொலி பேசுவதில்லை, அது நேயர்களின் மனங்களோடு உரையாடுகிறது. இந்த 90 ஆண்டு கால பயணத்தில் ஆகாசவாணி ரேடியோ தொடர்ந்து மக்களுக்கான சேவை செய்து அறிவும் ஒலியும் பரப்பப்பட்டும் மிகச்சிறந்த சேவையை மேம்படுத்திக் கொண்டும் தனது பயணத்தை தொடர வேண்டும் என்று இந்த தருணத்திலே வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகாசவாணி தனது 90 ஆண்டு கால பயணத்தில் அதை வாழ்த்துவதில் டாக்டர் எம் அப்துல் காதிர் என்கிற நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை, இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.
3: ஆகாஷ்வாணி, நேரம் 9:00. அரங்கிசை, டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏ எம் ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். மாயா தீத ஸ்வரூபினி, தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் மாயா மாளவ கௌளை, ரூபகதாளம்.

அடுத்து கமலாம்பிகாயை முத்துசுவாமி தீக்ஷதரின் நவாவர்ண கிருதி காம்போஜி ராகம் கண்டஜாதி அடத்தாளம்.

கீத வாத்திய நடன நாடகப்பிரியே தஞ்சாவூர் சங்கர ஐயர் கீர்த்தனை ராகம் நாடகப்பிரியா ஆதிதாளம்

நேரம் 9:31 25 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏஎம் ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி மத்தியமாவதி ராகத்தில் விநாயகுனி வலனு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏ எம் ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். இனி தொடர்வது பத்து மணிக்கு
1: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில். நேரம் 10 மணி. இனி கேட்கலாம்
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்களின் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிராந்திய உலகளாவிய விஷயங்கள் குறித்து இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியை பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுதில்லியில் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். உள்நாட்டில் சர்க்கரை விலையை கட்டுப்படுத்தும் வகையில் சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. சர்க்கரை பற்றாக்குறையை சமாளிக்கவும் விலையேற்றத்தை குறைக்கும் வகையிலும் வரும் செப்டம்பர் மாதம் வரை இத்தடை நீடிக்கும் என அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டு இளநிலை பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாதவர்கள் அனைத்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சிக்கான தேர்வு முகாம் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சிம்ரத் சிங் காலோன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் தடையில்லா குடிநீர் விநியோகம் தொடர்பாக ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி உள்ளிட்ட துறை அலுவலர்களுடன் காணொலி மூலம் ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரத்தில் கோடை விடுமுறையை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் பூங்கா குழந்தைகள் மற்றும் பெற்றோரிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விழுப்புரத்தில் சுற்றுலாத்தலம் எதுவும் இல்லாததால் இப்போது கோடை விடுமுறையை பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பொழுதுபோக்கு மேற்கொள்வதற்காக சிறுவர் பூங்காவை நாடியுள்ளனர். மின்னலில் ஏராளமான குழந்தைகள் விளையாட்டு, சறுக்கு மரம், ஊஞ்சல், கிளிக்கூண்டு உள்ளிட்ட பொழுதுபோக்கு சாதனங்களில் விளையாடி வருகின்றனர். இதனால் கோடை விடுமுறையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள அரசு பூங்கா மாலை நேரங்களில் திருவிழா போன்று காட்சியளிக்கிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
2: 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய வனப்பணி தேர்வில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி தேசிய அளவில் 43வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் சென்னை அணி பட்டத்தை வென்றது. தாய்லாந்து ஒப்பன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்க இருக்கிறோம். காலை தாளம் போட வைக்கிற, மனசை துள்ள வைக்கிற, கவலைய தள்ளி வைக்கிற, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச போடு ஆட்டம் போடு. பாட்டு அதிரப்போகுது, தாளம் எகரபோது, அதிரடி சரவடியோடு போடு ஆட்டம் போடில் ஒலிக்கும் முதல் பாடல் விக்ரம் திரைப்படத்திலிருந்து.

இசை வரலாற்றில் வட்டார மொழி வழக்கையும் ராப் இசையையும் ஒன்றிணைத்து ஒரு புதிய இசை புரட்சியை ஏற்படுத்திய பாடல். Bob Clearmountain meets with attitude, funky drums from hell. Sign up at the

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் துள்ளல் இசை பாடல்களாய் நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் வலம் வரும் அடுத்த பாடல் மை டியர் மார்த்தாண்டன் திரைப்படத்திலிருந்து.

காதல் சங்கது ஊரும் சுந்தரி மாலை சூட வேளை கூட போதையராசை தீர பத்தல பொட்டம் பத்தல பொண்ணு பத்தலே ஒரு

போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில வரும் நிறைவு பாடல் நட்பிற்கும் விசுவாசத்திற்கும் இலக்கணம் சொல்லும் ஒரு அதிரடி திருவிழா. ஆடும் கால்கள் ஓய்வெடுக்க மறுக்கும் அதிரடி தாளக்கட்டு. சுல்தான் திரைப்படத்திலிருந்து.

நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள்.

நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

0: ஹலோ,
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம் பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
6: 10:46 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு.
7: ஓடி விளையாடு,
8: ஓடி ஓடி விளையாடு, ஓடி ஓடி விளையாடு.
9: என்ன வார்க்கும்?
7: ஓடி விளையாடு நிகழ்ச்சியில் இன்று உயரம் தாண்டுதல் வீராங்கனை ஜி ஜிஜி அவர்களின் அனுபவ பகிர்வுகள். ஓடி விளையாடு நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம யார சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜி ஜிஜி அவங்க நம்ம கூட இருக்காங்க. அம்மா வணக்கம்.
10: வணக்கம். என் பேரு ஜிஜி. நான் வந்து 15 வருஷமா ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு வந்து ஹை ஜம்ப் மேல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அதனால வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல போயிட்டு அப்பல இருந்தே இப்ப வரைக்கும் நான் வந்து ஹை ஜம்ப் பண்ணிட்டு இருக்கேன்.
7: உயரம் தாண்டுதல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி மாணவர்கள் வந்து கொஞ்சம் விருப்பப்படுவாங்க, ஆனா பெண்கள் அதுல வந்து அதிக ஆர்வம் காட்ட மாட்டாங்க. எப்படி அந்த உயரம் தாண்டுதலுக்கு உங்களுக்கு வந்து ஆர்வம் இருந்தது?
10: ஆக்சுவலி அது கிரவுண்ட்ல வந்து மத்தவங்க பண்ணும் போது நான் அதை பாத்திருக்கேன். அது பார்க்க ரொம்ப ஸ்டைலா இருக்கும், பண்றது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அத்லெட்டிக்ஸ்ல இருக்கிறதுல சில ஈவெண்ட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதே மாதிரி ஹை ஜம்ப்பும் அந்த மாதிரி தான். எனக்கு அதை பார்த்து ரொம்ப ஆசையா இருந்தது. நம்மளும் இது மாதிரி பண்ணணும், இது மாதிரி கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் நான் வந்து ஹை ஜம்ப் சூஸ் பண்ணேன்.
7: முதல் முதல்ல நீங்க தாண்டிய உயரம்?
10: நான் வந்து 135 பண்ணேன். ஃபர்ஸ்டா ஒரு ஸ்டேட் மீட்ல பண்ணேன், தஞ்சாவூர்ல.
7: சரி, முதல் முதல்ல தஞ்சாவூர்ல நீங்க பண்ணீங்க இல்லையா, நிறைய மாணவ மாணவியர் வந்திருப்பாங்க, நீங்களும் கலந்திருப்பீங்க. நம்மளால இவ்வளவு தாண்ட முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு பயம் இருந்ததா அப்போ?
10: ஆமா, இருந்தது கண்டிப்பா. எப்படி இருக்கோம்னா பயமா இருக்கும், எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா வந்துட்டு ஓகே, நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், பிராக்டிஸ் பண்ணிருக்கிறத நம்ம அங்க போய் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு தைரியத்திலே நான் வந்து பண்ணேன்.
7: உயரம் தாண்டுதலுக்கு என்ன பிராக்டிஸ் நம்ம பண்ண முடியும்?
10: நிறைய ட்ரைனிங் இருக்கு, ஜம்ப்ஸ் நிறைய பண்ணி பாக்கணும். அப்புறம் வந்துட்டு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, பிளாப் இருக்கு, அப்புறம் சிசர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே எடுத்த உடனே சிசர்ஸ் தான் பண்ணி பழகுவாங்க.
7: இந்த சிசர்ஸ் எப்படி பண்ணுவாங்க?
10: ஓடி வந்து நம்ம நார்மலா ஜம்ப் பண்ற மாதிரி பண்றது. பிளாப்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து நம்ம ஃபுல்லா உடம்ப வளைச்சு பண்றதுதான் பிளாப். ஆனா மேக்ஸிமம் யாரு ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் சிசர்ஸ் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போக போக நிறைய ட்ரைனிங்ஸ் பண்ண பண்ண பிளாப்புக்கு வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க அவங்களோட.
7: இதுக்கு தனியா யாராவது பயிற்சியாளர் நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா?
10: திருச்சியில வந்து மோத்தியர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க கோச், அவங்க கிட்டதான் நான் இப்ப ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன்.
7: எவ்வளவு நேரம் பயிற்சி எடுத்துக்குவீங்க?
10: காலையில ஒரு 2.5 hours, அதே மாதிரி ஈவினிங்கும் 2.5 hours.
7: முன்னாடி இப்ப வார்ம் அப் பண்ணுவோம் இல்லையா, வார்ம் அப் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து தேவையான உணவுகள் எடுத்துக்கணும். எந்த மாதிரியான உணவுகளை நீங்க வந்து எடுத்துக்குவீங்க? வார்ம் அப் எந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க? உங்களை எப்படி நீங்க வந்து அதுக்கு தயார் பண்ணுவீங்க?
10: எந்தச்சோடனே ஏதாவது நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அது மாதிரி ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கிரவுண்டுக்கு போயிட்டோம்னா வார்ம் பண்ணோம், எப்படியும் ஒரு 2 laps வார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய ட்ரில்ஸ் எல்லாம் இருக்கு, ஹைனீஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ட்ரில்ஸ் இருக்கு. நிறைய ட்ரில்ஸ் பண்ணிட்டு அப்ப வார்ம் அப் ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு சில நாள் எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப்ஸ் அந்த மாதிரி ஜம்ப்ஸ் ட்ரைனிங்கும் இருக்கும், ஹை ஜம்ப் பண்ணி பாக்குற மாதிரியே ட்ரைனிங்ஸும் இருக்கும், வெயிட் ட்ரைனிங்ஸ் இருக்கும். வெயிட் ட்ரைனிங் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு செஷனுக்கு ஒரு ஒரு ட்ரைனிங் மாதிரி நாங்க ஸ்பிளிட் பண்ணி பண்ணிக்கோ.
7: இப்ப வந்து முதல்ல நீங்க தஞ்சாவூர்ல பண்ணீங்க, அடுத்து எங்கெல்லாம் போட்டிகளுக்கு நீங்க போயிருக்கீங்க?
10: பட்டியாலால நடந்த சீனியர் பெடரேஷன் சொல்லிட்டு அதுல பிரான்ஸ் அடிச்சிருக்கேன். அப்புறம் இன்டர் ஸ்டேட் சொல்லிட்டு சீனியர் 170, இது என்னோட பெஸ்ட் காம்படிஷன்ல எல்லாமே பண்ணி மெடல் பண்ணி.

0: அவங்க அளவுக்கு இல்லனாலும்
1: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெக்னிக்ஸ் இருக்கும். நீங்க எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க?
0: நான் வந்து பிளாப் தான்.

0: போல் வால்ட் நீங்க சொல்றீங்க, போல் வால்ட் பத்தி எனக்கு ரொம்ப நாலேஜ் கிடையாது. ஆனா அது அந்த கம்பு வச்சு அவங்க இது போல் வச்சு நல்லா இது பண்ணி ரோல் பண்ணிப்பாங்க,
1: ரோல் பண்ணிட்டு பண்ணுவாங்க. எடுத்துக்கொண்ட போட்டிகள் எத்தனை, அதுல எது எதெல்லாம் வந்து நீங்க பரிசு பெற்றிருக்கீங்க?
0: ராஜஸ்தான்ல நடந்த கேலோ இண்டியா யூத் கேம்ஸ்ல வந்து நான் வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணேன் ஹை ஜம்ப்ல. அப்புறம் வந்துட்டு சீனியர் ஃபெடரேஷன் 2022 நடந்தது, அப்போ வந்துட்டு நான் 170 பண்ணி அப்பவும் பிரான்ஸ் மெடல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர் ஸ்டேட் சீனியர் நேஷனல் காம்படிஷன்லயும் வந்துட்டு சில்வர் மெடல் பண்ணேன்.
1: இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு போட்டிகள் நடைபெற இடத்துல இப்ப கேலோ இண்டியா போனீங்கன்னா பலதரப்பட்ட நாடுகள்ல இருந்து நமக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விதமான ஸ்டைல்ல வந்து அவங்களுடைய விளையாட்டுகளை வந்து நிரூபிப்பாங்க. உங்களுடைய தனித்துவம் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
0: ஆக்சுவலி ஹை ஜம்ப்ன்றது வந்து எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணுவாங்க, அவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஸ்டார்டிங் ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பண்ணுவாங்க.
1: இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுக்கு வந்து சில விதிமுறைகள் இருக்கும் இல்லையா, இங்க இருந்து குதிச்சா இவ்வளவு தூரத்துக்கு போகும், இந்த இடத்துல இருந்து பண்ணா இவ்வளவு தூரத்துக்கு போனா அது வந்து ஃபவுல் ஆயிரும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா?
0: ஆமா, அது ஆக்சுவலி டேக் ஆஃப் வந்து ரொம்ப உள்ளாடி வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஃபவுல் ஆயிடும், கண்டிப்பா நம்ம பாடி எதாவது டச் ஆயிடும், அதனால அந்த கிராஸ் பார் கீழே வந்துச்சுன்னா ஃபவுல் தான். அதே நம்ம கொஞ்சம் அவேல டேக் ஆஃப் பண்ணி வெர்டிகலா மேல ஏறி ஜம்ப் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா அது கிளியர் பண்ணிடலாம்.
1: இப்ப இளைஞர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
0: என்ன பொறுத்தவரையில எல்லாருமே வந்துட்டு நிறைய கஷ்டங்கள் வரும், ட்ரைனிங் பண்ண முடியாமலோ இல்ல படிக்க முடியாமலோ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுதான். ஆனா வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் மட்டும் பண்ணிடக்கூடாது, ஃபைட் பண்ணணும், லாஸ்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணணும், கண்டிப்பா அதுக்கு ஒரு எண்ட் இருக்கும், அந்த எண்ட் இல்லாம இருக்காது.
1: இப்ப உங்களுடைய லட்சியம் அப்படின்னா?
2: குறளமுதம் அறிவுடைமை 43 அதிகாரம் 4வது குறட்பா.

0: ஓடி விளையாடு.
1: ஓடி ஓடி விளையாடு, ஓடி ஓடி விளையாடு.
2: என்ன வார்க்கும்
0: ஓடி விளையாடு நிகழ்ச்சியில் இன்று உயிரன் தாண்டுதல் வீராங்கனை ஜி ஜிஜி அவர்களின் அனுபவ பகிர்வுகள்.
3: ஹை ஜம்ப்ன்றது வந்து எல்லாரும் ஒரே மாதிரியா பண்ணுவாங்க. அவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஸ்டார்டிங் ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பண்ணுவாங்க.
0: இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுக்கு வந்து சில விதிமுறைகள் இருக்கும் இல்லையா. இங்க இருந்து குதிச்சா இவ்வளவு தூரத்துக்கு போகும், இந்த இடத்துல இருந்து பண்ணா இவ்வளவு தூரத்துக்கு போனா அது வந்து ஃபவுல் ஆயிரும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா.
3: ஆமா, அது ஆக்சுவலி டேக் ஆஃப் வந்து ரொம்ப உள்ளாடி வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஃபவுல் ஆயிடும், கண்டிப்பா நம்ம பாடி எதாவது டச் ஆயிடும், அதனால அந்த கிராஸ் பார் கீழே வந்துச்சுன்னா ஃபவுல் தான். அதே நம்ம கொஞ்சம் அவேல டேக் ஆஃப் பண்ணி வெர்டிகலா மேல ஏறி ஜம்ப் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா அது கிளியர் பண்ணிடலாம்.
0: இப்ப இளைஞர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ற விரும்புறீங்களா?
3: என்ன பொறுத்தவரையில எல்லாருமே வந்துட்டு நிறைய கஷ்டங்கள் வரும், ட்ரைனிங் பண்ண முடியாமலோ இல்ல படிக்க முடியாமலையோ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுதான். ஆனா வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் மட்டும் பண்ணிடக்கூடாது, ஃபைட் பண்ணணும், லாஸ்ட் வரைக்கும் ஃபைட் பண்ணணும், கண்டிப்பா அதுக்கு ஒரு எண்ட் இருக்கும், அந்த எண்ட் இல்லாம இருக்காது.
0: இப்ப உங்களுடைய லட்சியம் அப்படின்னா எதை நோக்கி இப்ப போயிட்டு இருக்கோம்?
3: இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் இன்னும் நல்லா ஜம்ப் பண்ணணும், இப்ப நான் இன்னும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன்.
0: இங்க வந்து பல செய்திகளை இளைஞர்களுக்காக சொன்னதுக்காக நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிமா, உங்களுடைய முயற்சிக்கு நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ.
0: ஓடி விளையாடு நிகழ்ச்சியில் இதுவரை உயிரன் தாண்டுதல் வீராங்கனை ஜி ஜிஜி அவர்களின் அனுபவ பகிர்வுகளை கேட்டீர்கள்.

மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சிறுதானியங்களுக்கான வரவேற்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்பு படையினர் 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. அஇஅதிமுக விவகாரத்தில் 4ம் தர அரசியல்வாதி போல் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாகவும் இதுதான் தூய சக்தியா என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி வினவியுள்ளார். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ளதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி அயிகா முகர்ஜி இணை மகளிர் இரட்டையர் பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜி மற்றும் பயஸ் ஜெயின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேரபா லுவாங் மெய்ஸ்னம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மதேல 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்களை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 12 மணி வரை கேட்டு ரசிக்கலாம். இனிய திரை இசைப்பாடல்களை தேன் சிந்தும் நேரத்தில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மைதிலி என்னை காதலி படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒலித்த அந்த பாடலின் படம் மெல்ல திறந்தது கதவு.
1: போலீஸ்?
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: மத்திய அலை 720 KHz திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: தொலைபேசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரம் 11:30. இனிய திரையிசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேன் சிந்தும் நேரத்தில். தொடர்கிறது மந்திர புன்னகை படத்திற்காக எஸ். ஜானகி பாடிய பாடலுடன்.

சங்கொலி இடையோ அசங்கிடும் கிங்கினி என்ன சொல்லி என்ன பாட கம்பனில்லை கவிதை பாட என்ன சொல்லி என்ன பாட கம்பனில்லை கவிதை பாட அவள் தஞ்சை தர

0: பற்று.
1: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
2: வானொலிக்கும் எனக்குமான தொடர்புல முக்கியமா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, என் தந்தை இறந்ததுக்கு பிறகு நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தப்ப, தனிமையில ஒரு பெண்கள் வேலை செய்யும் அந்த விடுதியில இருக்கும் பொழுது எனக்கு மன சுமையை குறைத்தது வானொலி தான். காலையில வானொலி அந்த பாடல் ஆரம்பிக்கும் போதுதான் அலுவலகத்துக்கு போயிடுவேன். இரவு பாடல்கள் கேட்டுட்டு கையில சின்னதா நம்ம பேட்டரி போட்டு பாடக்கூடிய ஒரு வானொலி இருக்கும், அதுதான் எனக்கு துணையாக இருந்தது. என்னுடைய தனிமையில, என்னுடைய வருத்தத்துல, நான் நெய்வேலியில இருந்து சென்னை வந்து ஒண்ணுமே தெரியாத ஊர்ல, ஒரு நாகரிகம் எனக்கு தெரியாத ஒரு இடத்துல வானொலி கொடுத்த ஒரு ஆறுதல் தான். ஒரு தோல் அணைப்பு சொல்வாங்க இல்லையா, அந்த அணைப்பும் அரவணைப்பும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் எனக்கு கொடுத்தது கண்டிப்பாக வானொலி.
3: நேரம் 11:46. 10 நொடி.

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தேன் சிந்தும் நேரம். தொடர்ந்து கேட்கலாம் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை, மகுடி படத்திற்காக.

0: தேனாக பாயும் தோல் மீது சாயும் தேனாக பாயும் கனிகள் விளைந்த கொடையில் மலர்கள் ஓராயிரம்
1: இளமங்கையின் கன்னத்தில் மன்மத வண்ணத்தில் மூதிய

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 12 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசையோடு இணைந்திருக்கிறோம்.
2: குறளமுதம் அறிவுடைமை 43 அதிகாரம் 4 குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன

0: லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz,
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்.
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
4: இன்னைக்கு மனித குலத்திற்கு விடுக்கப்பட்டிருக்க கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கை குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதல். பனிப்பாறைகள் உருகுவதிலேந்து பருவநிலை மாற்றம் வரைக்கும் பல சிக்கல்களை நாம சந்திச்சுக்கிட்டு தான் வரோம். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதுதான் இதற்கான நிரந்தர தீர்வு அப்படின்னாலும், ஒரு புறம் ஜியோ இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் மூலமா புவிய குளிர்விக்க விஞ்ஞானிகளும் வினோதமான பல முயற்சிகளை மேற்கொண்டுதான் வராங்க. அதுல பிரம்மாண்டமான ஒரு யோசனை தான் வைரத்துகள்களை தூவுறது. வைரத்துகள்கள் எதற்கு அப்படின்னு கேக்குறீங்களா? சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் குழு ஒன்று சமீபத்துல வெளியிட்ட ஆய்வறிக்கையின்படி, வளிமண்டலத்துல வைரத்துகள்களை தூவுறது புவியோட வெப்பநிலையை குறைக்க ரொம்பவே பயனுள்ள வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா இந்த எரிமலை வெடிப்பின் போது பாத்தீங்கன்னா, அப்போ வெளியாக கூடிய சல்பர் டை ஆக்சைடு, அதாங்க SO2 துகள்கள், சூரிய ஒளிய பிரதிபலிச்சு பூமிய குளிர்விக்கும் தன்மை கொண்டதாம். ஆனா இந்த சல்பர் தூவுறதால ஓசோன் படலம் பாதிப்படைவது மட்டுமில்லாம, அமில மழை பொழிவது போன்ற பயங்கரமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. ஆனா இதற்கு மாற்றா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதற்காக தான் இந்த டைமண்ட் டஸ்ட், அதாவது வைரத்துகள்களை பயன்படுத்தினா அது சூரிய ஒளியையும் வெப்பத்தையும் ரொம்ப சிறப்பா பிரதிபலிக்கும். வைரம் ஒரு வேதியியல் ரீதியா செயலற்ற பொருள் அப்படின்றதால அது அமில மழையையும் உருவாக்காதுன்னு சொல்றாங்க. வளிமண்டலத்துல ரொம்ப நேரம் தங்கி வெப்பத்தையும் தடுக்குமா, அதே சமயம் மற்ற துகள்களை மாதிரி ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்காது, அடர்த்தியாகவும் மாறாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ இதுக்கான திட்டம் தான் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? விஞ்ஞானிகளோட 3D காலநிலை மாதிரிகளின் படி ஆண்டுக்கு 5 மில்லியன் டன் வைர துகள்களை வளிமண்டலத்துல தெளிக்கணுமா. இத தொடர்ந்து 45 ஆண்டுகளுக்கு செய்தா புவியோட வெப்பநிலைய 1.6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைக்க முடியும் அப்படின்னு அவங்க மதிப்பிடுறாங்க. இதற்கு பின்னால இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன நினைக்கிறீங்க? அதுதாங்க, அதுக்குண்டான செலவு, அதாவது பில். இதுதான் உலக நாடுகளை தயங்க வைக்குது. இந்த வைர திட்டத்திற்கான மொத்த செலவு எவ்வளவு ஆகும் நினைக்கிறீங்க? சுமார் $200 trillion. ஆனா இதற்கு மற்றும் ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தோட கணக்கீட்டின் படி, நாம கார்பன் வெளியேற்றத்தை குறைச்சு புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாற ஆகக்கூடிய செலவு வெறும் $10 trillion குறைவுன்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு உண்மையான தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைரத்தை விண்ணில தூவுறது அப்படின்றது நோய்க்கான காரணத்தை குணப்படுத்தாம அறிகுறிய மட்டும் மறைக்க முயற்சிக்க கூடிய ஒரு விலை உயர்ந்த வழிமுறை அப்படின்னு பல வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. வைரங்கள் சூரிய ஒளிய தடுத்தாலும் பூமியில நாம வெளியேற்றக்கூடிய நச்சு வாயுக்கள் அப்படியேதான் இருக்குமா. நிழலுக்காக வைர குடைய பிடிக்கிறத விட மரங்களை நட்டு பூமிய இயற்கையாக குளிர்ப்பதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் நிதர்சனமும் கூட. வைர துகள்கள் வெப்பத்தை பிரதிபலிக்கலாம், ஆனா அது மனிதனோட பொறுப்பற்ற நுகர்வு கலாச்சாரத்தை மாற்றாது. அதனால மாற்றத்தை நம்மிலிருந்து உருவாக்குவோம், மரங்களை நடுவோம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம்.

0: வா.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் இறால் வளர்ப்பில் விப்ரோசியஸ் உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜே அபிஷா ஜூலியட் மேரி அவர்கள். தொடர்ந்து தாது உப்பு கலவையின் முக்கியத்துவம் உரை வழங்குகிறார் டாக்டர் கே எம் சக்திவேல் அவர்கள். நேரம் 12:10. நேயர்கள் கேட்க விருப்பது சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்குடிய சுப்பிரமணியம் அவர்களின் வீண இசை இடம்பெறும். பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் சங்கராச்சாரியம் என தொடங்கும் சுப்புராம தீர்த்தர் தீட்சிதர் இயற்றியது ராகம் சங்கராபரணம் ஆதி தாளத்தோடு நிகழ்ச்சி தொடங்குகிறது.

12:36 25 கடந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சி அலங்கரிக்கிறதுக்காக அடுத்த பாடல் இதோ. முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் SP பாலசுப்ரமணியம் குரலில் பாடல்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய பேரிடர் மீட்பு படை நாட்டு மக்களின் நம்பிக்கையை முழுமையாக பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவரின் விருதுகளை காசியாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் செல்லும்போது மக்கள் நிம்மதி அடைவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.

0: தேசிய பேரிடர் மீட்புப் படை கடந்த 20 ஆண்டுகளில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். கோடை வெயில் பாதிப்பு காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் அதிகபட்சமாக சூரியகாந்தி விதைகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 577 ரூபாயும், எள்ளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 500 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்காசிய விவகாரம் காரணமாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் முன்வர வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான 2 நாள் கூட்டத்தை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். எரிசக்தி, உணவு மற்றும் உர தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவிட வேண்டும் என்று அவர் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான சர்வதேச ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நமது பாதுகாப்பு படையின் வலிமையை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உலகிற்கு எடுத்துரைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததையும் சுட்டிக்காட்டினார். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு செப்டம்பர் இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றப்பத்திரிகையை தேசிய புலனாய்வு அமைப்பு தாக்கல் செய்துள்ளது. 7500 பக்கங்களை கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை விரிவான விசாரணைக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது. 588 சாட்சிகளின் அறிக்கைகள், 395 ஆவணங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் புலனாய்வு அமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தில்லி செங்கோட்டை அருகே நேரிட்ட இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி தீபா தாஸ் முன்ஷி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். கேரள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றதாகவும், இதில் சட்டப்பேரவை கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வழங்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் திருமதி தீபா தாஸ் முன்ஷி தெரிவித்தார். இதற்கிடையே கேரளாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. இதில் சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவராக திரு வி டி சதீசன் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும், இதனைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து புதிய அரசு அமைக்க அவர் உரிமை கோருவார் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்

0: தமிழகத்தின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று பதவியேற்றபோது அறிவித்திருந்த நிலையில் முதலமைச்சர் தற்போது இந்த ஆலோசனையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே இம்மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் விடுவிக்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தை சீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 89 அதிகரித்துள்ளது. மின்கம்பங்கள் சரிந்தது, மரங்கள் முறிந்து விழுந்தது மற்றும் வீடுகள் சேதம் அடைந்ததன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 53 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 114 கால்நடைகள் உயிரிழந்துள்ளதாகவும் 87 வீடுகள் சேதமடைந்திருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் மட்டும் 17 பேரும், பதோய் மாவட்டத்தில் 16 பேரும், ஃபத்தேபூர் மாவட்டத்தில் 9 பேரும் உயிரிழந்தனர். மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக மீட்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்கத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை இறைவணக்க கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை பள்ளிக் கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டு முறைகேடு தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறை பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகிறது. தில்லி, குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 14 பேருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் அந்த செய்திகள் கூறுகின்றன. குஜராத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். சுரேந்திரா நகர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து டேங்கர் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் இடையேயான பேச்சுகள் இன்று பீஜிங்கில் நடைபெற்றன. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்கா சீனா இடையேயான நல்லுறவில் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-15 என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் அமலி ஸ்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை 21-12, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஹைக்கல் முகமது கூன்டிங் பிரையன் ஜெரேமி இணையை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பேரிடர் மீட்புப் படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங்குடன் இன்று பீஜிங்கில் பேச்சு நடத்தினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் நேர்கள் கேட்க இருப்பது அஞ்சல் அட்டைகளில் மை சிந்திய உங்கள் அன்பு வேண்டுகோளுக்காக. காலத்தால் அழியாத உங்கள் மடல் வழி விருப்ப காவிய கானங்களாய் மலர்கிறது மதுர கீதம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் பி சுசிலா அவர்கள் பாடியது 100க்கு 100 திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் வண்டியூர் செம்மன் சாலை சக்தி ஜனார்தனன், அஸ்திரி பவசியா, ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன், ஸ்ரீதேவி ஆகியோர்.

பாடல் தரிசனம் படத்திலிருந்து. டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி அவர்களின் குரல்களில் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் முசிறி மேட்டுப்பாளையம் தேவிகா சுப்பிரமணியன், கீர்த்தனா சதீஷ், அதிரன், அதியமான் சாந்தி, கரிகால செந்தல், வினோத் ஆகியோர்.

0: தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: காலம் மாறலாம், இசை கருவிகள் மாறலாம், ஆனால் இந்த மெட்டுக்கள் தரும் சுகம் என்றுமே மாறாது. பணம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை விருப்ப பாடலாக கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள், மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மந்தாரக்குப்பம், மண்டோதரி அவர்கள்

அஞ்சல் அட்டையின் ஓரங்களில் நீங்கள் சிந்திய அன்பை சொல்ல ஆயிரம் பாடல்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்ட இந்த ஒரு பாடல் தனித்துவமானது. பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து முத்தரசன் நல்லூர், நவீன் சுந்தர், சந்திரபிரபு பிரபு, நிஷாந்தி, ஷைனி சரண், வில்லிவாக்கம் குபேந்திரன், வாகையூர் ராமசாமி, வாரியங்காவல் கதிரவன் அவர்கள் கேட்ட இந்த பாடல்.

மதுரகீதம் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடலாக நேயர்கள் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. யாரு கேட்டிருக்காங்கன்னா எஸ்என்கோரை எஸ் ஆரோக்கியதாஸ் ஜெயசீலி அவர்கள்.

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: மடல்வழி விருப்ப பாடல்களை நேயர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நாம் அடுத்து கேட்க போகிற அந்த அழகான பாடல் நவரத்னம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் தெற்கு சாலக்காடு, சங்கர் பிரசாத், மணச்சநல்லூர், அமுல்ராஜ், கணேசன் அவர்கள்.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: காற்றலையில் தவழ்ந்து வரும் ஒரு கவிதை போல உங்கள் இதய துடிப்பை அஞ்சல் வழியே எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறீர்கள். இதோ நினைவலைகளை தாளாட்டும் உங்களின் விருப்ப பாடல் மதுர கீதத்தில் அடுத்து இமயம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் கம்பங்காடு வைத்தியநாதன், மணிமேகலை, மகாலட்சுமி, தவ புதல்வி ஆகியோர்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரி கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுக

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: மடல்வெளி விருப்ப காவிய கானங்களாய் மலர்கிறது மதுரை கீதம். மதுரை கீதம் நிகழ்ச்சியில அடுத்து என்ன பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, வண்டிக்காரன் மகள் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து தின்னியம் ரவி, லதா ரவி அவர்கள் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன பாடல் அப்படின்னு கேட்கலாம்.

மதுரை கீதத்தில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் தாளம்பூ திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் கரூர் தான்தோன்றிமலை நிலாநகர் ராமசாமி, சுப்புலக்ஷ்மி, தாரணி, கிறிஷ், ஜெய்தேவ், ரமேஷ், காயத்ரி, செல்வராஜ், பெரியநாயகி, ஜோசிகா, ஸ்ரீ அவர்கள்.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594999.

0: 0480.
1: டிஜிட்டல் யுகத்திலும் கைப்பட எழுதிய கடிதங்களுக்கு ஒரு தனி அழகு உண்டு. அந்த அழகிய அஞ்சல் அட்டைகளில் ஒளிந்திருக்கும் உங்கள் நினைவுகளையும், நீங்கள் அசை போட விரும்பும் அந்த பழைய காலத்து பொற்கால பாடல்களையும் இணைக்கும் பாலமாக நிறைவு பெறுகிறது மதுரகீதம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், பி வி சிந்து முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய ஸ்திரத்தன்மையின் மையமாக அமைதியும் பாதுகாப்பும் திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 2 நாள் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இன்று தலைமையுரையாற்றிய அமைச்சர், பேச்சுவார்த்தைகளும் தூதரக நடவடிக்கைகளுமே மேற்காசிய நெருக்கடிக்கான தீர்வாக அமையும் என்று குறிப்பிட்டார். உலகளாவிய தேக்க நிலையின் போது பேச்சுவார்த்தைகள் நீடித்த வளர்ச்சியை முன்னிறுத்துவதோடு சமத்துவம் மற்றும் பல்வேறு பொறுப்புகளையும்

0: பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உலகளாவிய வரைபடத்தை மறுவடிவமைப்பதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், சிறப்பான ஆட்சிமுறை மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியால் இதனை முன்னெடுத்து செல்ல முடியும் என்றும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை அனைத்து நாடுகளும் விரும்புவதாகவும் அவர் கூறினார். இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர், இருதரப்பு மற்றும் பல்துறை அரசு சார்ந்த நடவடிக்கைகளில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியை பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுடெல்லியில் இன்று பிற்பகல் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை புறப்படுகிறார். முதல்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சயதுடன் நாளை இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பாட்டு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். ராணுவ ஒத்துழைப்பு நிலைப்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கியமாக இடம்பெறும் என தெரிகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கான குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்கும் நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர், கடந்த 20 ஆண்டுகளாக பேரிடர் மீட்பு படையினரின் செயல்பாடுகள் பெருமிதத்திற்குரியதாக உள்ளது என்று பாராட்டு தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்பு படையினருக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்வின் மூலம் அவர்களது அர்ப்பணிப்பு மிகு அளப்பரிய சேவையை நாடு போற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 220,000 மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் வழங்கியுள்ளதாக கூறிய அவர், பேரிடர் மீட்பு கட்டமைப்பு தளத்தில் உலகளாவிய தலைமைத்துவத்தை இந்தியா பெற்றிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பேரிடர் உள்கட்டமைப்பு மீட்பு நடவடிக்கைகளில் 48 நாடுகள் ஒருங்கிணைந்து இந்தியாவுடன் செயலாற்றுவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி மூலம் இந்தியாவின் ஆயுதம் மற்றும் ராணுவ திறனை உலக நாடுகள் அறிந்து கொண்டதாக மத்திய பாதுகாப்பு இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர், நவீன இந்தியா தேசத்தின் நலனை பாதுகாத்து வருவதாக எடுத்துரைத்தார். சைபர் மற்றும் வான் சார்ந்த அச்சுறுத்தல்களை திறனுடன் நம் நாடு எதிர்கொள்வதாக எடுத்துரைத்த அவர், இது நம் கலாச்சார ஆற்றலோடு தொழில்நுட்ப நிபுணத்துவத்தையும் சுயசார்பு பாரத திறனையும் பறைசாற்றுவதாக கூறினார். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீசனை நியமித்து காங்கிரஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. 140 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் 102 இடங்களை கைப்பற்றிய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 10 ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கு ஆட்சி அமைப்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தற்போது வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக தமிழக அரசின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முன்னெடுத்து செல்வது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கருக்கு மாநில அரசின் ஊக்கத்தொகையான 1,000 ரூபாய் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் இரு அணிகளும் தனித்தனியாக பேரவைத் தலைவரை இன்று சந்தித்து தத்தம் பிரிவு சார்பில் கட்சி கொறடா மற்றும் துணைத்தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை செயலருடன் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அணி ஆளுநரை சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு தாம் பொறுப்பேற்றுக் கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் இன்று அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தோல்விக்கான காரணங்கள் குறித்து தொகுதி வாரியான கருத்து கேட்கப்பட வேண்டும் என்றும் இதற்கான கள ஆய்வுக்குழு அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் 4,310 ரகங்களில் 33,000 பலவண்ண ரோஜா செடிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்கியது. 2,00,000 ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவையினங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ஜோடி அன்னப்பறவைகள் காண்போர் நெஞ்சை கவரும் விதத்தில் உள்ளது. அதேபோல் கழுகு, இருவாச்சி, புல்புல், தூக்குநாங்குருவி, தேன்சிட்டு, மலபார் இருவாச்சி, நீலகிரி லாஃபிங் த்ரஷ் உள்ளிட்ட 16 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.

0: கொடைக்கானலில் மலர் கண்காட்சி விரைவில் தொடங்க உள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கூறுகிறார்.
1: டிராபிக் மேனேஜ்மெண்ட்ல காவல்துறையும் சரி, வனத்துறையும் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள், குறிப்பா நெடுஞ்சாலைத்துறை, இவங்க எல்லாரையும் வந்து எந்த அளவுக்கு சைடு இருக்கக்கூடிய பாதையில விரிவு எப்படி படுத்தலாம், நெரிசல் இல்லாம எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளை வசதிகளை வந்து பாக்குறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியும்.

0: வசதிகளை வந்து பாக்குறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியும்னு பார்த்துருக்கோம். சுற்றுலா பயணிகள் வந்து தங்கும் இடங்கள்லயும் சரி, உணவு விடுதிகள்லயும் சரி, தரமான உணவும் சரியான விலையில கொடுக்கணும் அப்படிங்கறத உணவு பாதுகாப்பு துறைக்கு வந்து அறிவுறுத்தி இருக்கோம். மாதிரி பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக அரசினுடைய உத்தரவின்படி ஆலோசனை கூட்டத்துல எல்லாருக்குமே அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கியிருக்கோம். இன்னும் 2-3 நாட்கள்ல வந்து அந்த பணிகள் எல்லாமே முடிச்சுட்டு உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கோம்.
1: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளிக்குகை பகுதியில் வர்ண ஓவியங்களை பக்தர்கள் கண்டு ரசித்து வருவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளன. கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளி குகை புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கோவில் பின்புறம் வாசலில் இருந்து வள்ளி குகைக்கு செல்லும் பாதையில் உள்ள சுவரில் புதிதாக வர்ண ஓவியங்கள் வரையும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஓவியங்கள் முருகன் வள்ளி தெய்வானையின் வரலாற்றை பக்தர்களுக்கு உணர்த்தும் வண்ணம் உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெப்ப அலையிலிருந்து வேளாண் மற்றும் தோட்ட பயிர்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 105 பள்ளிகளின் 480 வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா நேரில் ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டத்தில் உழவர் அட்டை மூலம் மானியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை விவசாயிகள் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ரங்காரங்கா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்தனர். முன்னதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த கிளிமாலை வஸ்திரங்களை நம்பெருமாள் அணிந்து அதிகாலை மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சித்திரை தேரில் எழுந்தருளினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு லக்ஷ்யா சென், PV சிந்து முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது முதலிடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் 2வது இடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி சதீஷன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், PV சிந்து முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: The Tripura government has introduced a series of austerity measures to reduce expenditure and conserve fuel. In a memorandum issued yesterday, the state government directed all departments to ensure that only 50% of Group C and Group D employees attend office each day, while the remaining staff will work from home on a rotational basis. The crucial talks between US President Donald Trump and Chinese President Xi Jinping is underway in Beijing. Iran war, global energy crisis, tariffs, trade tensions, Taiwan and artificial intelligence are likely to dominate the agenda. Earlier in his opening remarks, President Xi called for China and the US to be partners, not rivals. In his opening remarks, US President Trump described his Chinese counterpart as a great leader and said the relationship between the two superpowers will be better than ever before. The US President arrived in Beijing last evening for the high-stakes summit with Chinese President. The US President has brought along several top business and technology executives on his visit to China. Among the prominent executives accompanying the President are NVIDIA CEO Jensen Huang, Apple CEO Tim Cook, Tesla and SpaceX chief Elon Musk. In badminton, India's PV Sindhu and top men's doubles pair of Sathvik-Sairaj, Ranki Reddy and Chirag Shetty advanced to the quarterfinals of Thailand Open with impressive victories today. Two-time Olympic medalist Sindhu defeated Denmark's Amalie Schultz in women's singles. World number 12 Sindhu will now face reigning world champion Akane Yamaguchi of Japan in the quarterfinals. In men's singles, 7 seed Lakshya Sen defeated Chinese Taipei Su Li Yang to enter the last 8. Meanwhile, top seeded Indian men's doubles pair Sathvik and Chirag defeated Malaysia's Brian Jeremy Gunting and Mohammad Haikal to book their place in the last 8. News just in. Election Commission today announced Special Intensive Revision, SIR Phase 3, which will be conducted in a phased manner in 16 states and 3 union territories. The states are Andhra Pradesh, Arunachal Pradesh, Haryana, Jharkhand, Karnataka, Maharashtra, Manipur, Meghalaya, Mizoram, Nagaland, Odisha, Punjab, Sikkim, Tripura, Telangana and Uttarakhand. The UTs are NCT of Delhi, Chandigarh and Dadra and Nagar Haveli, and Daman and Diu. And now before we end the bulletin, the headlines once again. India asserts BRICS expected to play a constructive role amid global uncertainty and economic challenges. Two-day BRICS foreign ministers meeting begins in New Delhi. India and UAE set to take bilateral ties to next level during Prime Minister Narendra Modi's visit to Abu Dhabi tomorrow. Congress leader V.D. Satheeshan to be Chief Minister of Kerala. Home Minister Amit Shah says India has emerged as a global leader and first responder in disaster management. U.S. President Donald Trump and Chinese President Xi Jinping hold crucial talks in Beijing. And in badminton, India's PV Sindhu and men's doubles pair of Sathvik-Sairaj, Ranki Reddy and Chirag Shetty enter quarterfinals of Thailand Open. With that, we end the midday news.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போது இறால் வளர்ப்பில் விப்ரியோசிஸ், நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஜே அபிஷா ஜூலியட் மேரி அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து தாது உப்பு கலவையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் கே எம் சக்திவேல் அவர்கள். முதல்ல இறால் பண்ணையில விப்ரியோசிஸ் நோய் தாக்கம் எப்படி ஏற்படுது, அதை தடுக்க பண்ணையாளர்கள் என்னென்ன வழிமுறைகளெல்லாம் கடைபிடிக்கணும் சொல்றாங்க நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஜே அபிஷா ஜூலியட் மேரி அவர்கள்.
2: நாங்கள் தினமும் இறால் பண்ணைகளோட நேரடியாக தொடர்பில் இருந்து நோய்கள் இழப்புகள் மற்றும் அதுக்கான தீர்வுகள் பற்றி வேலை செஞ்சுவிட்டு வரோம். அந்த அனுபவத்திலிருந்து இன்று நான் உங்களோட பேச வர விஷயம் என்னன்னா இறால் பண்ணைகளில் விப்ரியோசிஸ். அதாவது விப்ரியோசிஸ் என்றால் இது விப்ரியோ என்னும் கிருமியால் வரும் ஒரு முக்கியமான நோய். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா

இந்த கிருமி வெளியில இருந்து வந்து தாக்குறது இல்ல, இதுக்குள்ள நீர், மண்ணு, உணவு, இறால் குடல்ல எல்லாத்துலயும் இயற்கையாகவே இருக்கும். பொதுவாக ஹார்வே, பாராஹிமுலட்டிகஸ், அல்ஜினோலைட்டிகஸ் மாதிரி வகைகள் தான் இதை அதிகமான பிரச்சனை கொடுக்கும். சாதாரண சூழலில் இறால் நல்ல ஆரோக்கியமாக இருந்தா இந்த கிருமியோட சமநிலையா இருக்கும். ஆனா குள நிலை கெட்டிச்சா இந்த சமநிலை உடந்து அந்த கிருமி அதிகமாக வளர்ந்து நோயா மாறும். அதனால இதை ஒரு தொற்று நோய் என்று சொல்றதை விட தவறான மேலாண்மை காரணமாக வரும் நோயின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நோய் ஏன் வருதுன்னா, முக்கிய காரணம் இறால்களுக்கு வரும் மன அழுத்தம் தான். நீரில் அமோனியா, நைட்ரேட் அதிகமா இருப்பது, இல்லைன்னா ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறது, பிஹெச் திடீர்னு மாறுறது, அதிகமாக உணவு போடுவது, குள அடியில குப்பை தேங்குவது, மழைக்கு பிறகு உப்பு அளவு மாறுவது, தரமில்லாத விதை பயன்படுத்துவது, இதெல்லாம் தான் நீண்ட நாட்கள் இருந்துச்சுன்னா இறாலின் எதிர்ப்பு சக்தி குறையும். அப்பதான் இந்த விப்ரியோ கிருமி அதிகமா வளர்ந்து தாக்கும். அறிகுறிகளை நம்ம ஆரம்பத்திலே கவனிக்கணும். அப்போ உடம்பு, வால் சிவப்பாக மாறுதல், கால்கள் இது போக ஆண்டனாக்கள் சிவப்பு, ஓட்டில் கருப்பு புள்ளிகள், ஓடு தளர்ச்சி மாதிரி வெளிப்புற அறிகுறிகள், இதெல்லாமே இருக்கும். நடத்தையில பாத்தீங்க அப்படின்னா உணவு சாப்பிட மாட்டாங்க, மெதுவாக நகரும், குல ஓரங்கள்ல அல்லது மேல கூடும், உட்புறமா பார்த்தா குடல் காலியா இருக்கும், கல்லீரல் நிரல் மாறி சுருங்கி இருக்கும், உடல் மென்மையாக இருக்கும். இது போக குல அளவுல பார்த்தீங்கன்னா உணவு எடுத்துக்கொள்ளாம திடீர்னு குறையும், வளர்ச்சி ஒத்தாம இருக்கும், தினசரி இறப்பு வந்து மெதுமெதுவா அதிகரிக்கும். ஒரு நாளுக்கு 10 முதல் 20 இறால் இறந்தால் கூட அதை சாதாரண எடுத்துக்காம நம்ம கவனிக்கணும். இந்த நோய் எப்படி பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசான நீர், இல்லைன்னா கெட்ட அல்லது சரியாக சேமிக்காத உணவு, ஏற்கனவே பாதிக்கப்பட்ட இறால் ஒரு குளத்திலிருந்து மற்ற குளத்துக்கு பயன்படுத்தும் போது வலைகள், கருவிகள், அப்புறம் பறவைகள், நண்டுகள் மூலமா பரவுது. அதனால குல பாதுகாப்பு நடைமுறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கட்டுப்படுத்தணும்னா தடுப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும். இப்ப குளங்களை நல்லா உலர்த்தி சுத்தம் செய்யணும், கருப்பு மண், பழைய குப்பையெல்லாம் அகற்றணும், மண் நிலைமைக்கு ஏற்ப சுண்ணாம்பு போடணும், சரியான கிருமி நாசனம் செய்யணும், நீர் பராமரிப்புல ஆக்சிஜன் 5க்கு மேல கண்டிப்பா இருக்கணும், அதாவது 4 to 8 வரைக்கும் இருக்கலாம், பிஹெச் வந்து 7 to 8.5 வரைக்கும் அந்த நிலையில இருக்கணும், அமோனியா நைட்ரேட் குறைவா இருக்கணும், உணவு அளவோடு போடணும், தட்டை சரிபார்த்து வைத்து பார்த்து போடணும், நல்ல நுண்ணுயிர் கலவைகளை ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து பயன்படுத்தணும், இது ப்ரோபயாட்டிக்ஸ் சொல்லுவோம்ல அது. அப்புறம் விதை தேர்வுல பரிசோதனை செய்யப்பட்ட நல்ல தரமான விதையை மட்டும்தான் பயன்படுத்தணும், குளத்துக்கு மெதுவாக பழக்கி விட்டா ரொம்ப நல்லது. இப்ப நோய் வந்தா என்ன செய்யணும்னா, உணவை முழுக்க நிறுத்தக்கூடாது, முதல்ல 30% to 50% வரைக்கும் முதல்ல குறைக்கணும், காற்றோட்டத்தை அதிகப்படுத்தணும், உடனே நீர் பரிசோதனை செய்து சரி செய்யணும், அடிப்பகுதியில இருக்க குப்பைகளை கண்டிப்பா அகற்றணும், நுண்ணுயிர் கலவை கனிமங்கள் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பொருட்களை பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், பரிசோதனை இல்லாமல் எந்த மருந்தையும் பயன்படுத்தக்கூடாது. பல நேரங்கள்ல விவசாயிகள் சில தவறுகள் செய்யறாங்க, இந்த ஆய்வகம் உறுதி இல்லாமல் மருந்து போடுறது, நோய் இருந்தாலும் அதிக உணவு போடுறது, பல ரசாயனங்களை ஒன்றா கலந்து போடுறது, தினசரி பதிவு வைத்துக் கொள்ளாதது, அது போக இவையெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இழப்பை அதிகரிக்கதா செய்யும். அதனால தினசரி பதிவுங்கிறது ரொம்ப அவசியம். இப்போ ஆரம்ப காலத்திலேயே நோயை கண்டுபிடிக்க ஆய்வக பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப எங்க தலைநாறு ஆய்வகத்துல நீர் மற்றும் இறால் விப்ரியோ அளவை குறைந்த கட்டணத்துல நாங்க பரிசோதனை செஞ்சு வரோம். மற்ற நோய் உறுதிப்படுத்த பரிசோதனைகளும் நாங்க செஞ்சுட்டு வரோம். மாதிரி சேர்க்கைகளை சேகரிக்க வாகனம் வசதியும் இருக்குது. நாங்கள் குறிப்பாக சொல்ல விரும்புறது என்ன, முதல் நாள் முதல் அறுவடை முதல் வாரம் ஒரு முறை மாதிரி கொடுத்து பரிசோதனை செஞ்சு பாருங்க. அப்பதான் குளத்துல விப்ரியோ அளவு எப்போது அதிகரிக்குது எப்போது குறைகிறது அப்படிங்கறது முன்னாடியே உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பத்தி சொல்லணும், அதாவது RMS. RMS னா என்ன அப்படின்னா, ரன்னிங் மோர்டாலிட்டி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதிக இறப்பு இல்லாமல் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா இறப்பு அதிகரிக்கும் நிலை. பொதுவாக 35 to 40 நாட்களுக்கு பிறகு, அதாவது விதைகளை நம்ம வந்து ஸ்டாக் செய்வோம்ல அதுக்கப்புறம் இது ஆரம்பிக்கும். முதல் சில நாட்கள் பெருசா எதுவும் தெரியாது, ஆனா சில நாட்கள்ல மெதுவா இது இறப்பு வந்து அதிகரித்து பெரிய இழப்பாக மாறும். இப்ப RMS-க்கு ஒரே ஒரு காரணம் இல்லை, இது பல காரணங்களாக சேர்ந்து வரும் பிரச்சனை. நீர் தரம் கெடுதல், உள்ள அடிப்படையில் அதிகம் குப்பை வந்து ஸ்லட்ஜ்னு சொல்லுவோம்ல அது சேர்றது, ஆக்சிஜன் குறையிறது, அதிக உணவு, திடீர் உப்பு அளவு மாற்றம், இது எல்லாமே நீண்ட நாள் அழுத்தங்களாலும் இது எல்லாம் சேர்ந்துதான் வருது. இங்கதான் நாங்க முக்கியமான குழப்பம் நடக்குது. RMS பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, விப்ரியோசிஸ் அப்படின்னு நினைச்சு சிகிச்சை செய்யறாங்க. ஆனா RMS-ங்கிறது விப்ரியோசிஸ் மட்டும் இல்ல, இதுல வந்து லாக்டோகோகோசிஸ் அப்படிங்கிற இன்னொரு வகையான ஒரு கிருமியோட தொற்றும் இருக்கு. இப்ப நம்ம பகுதியில நடந்த ஆய்வின் முடிவுல உப்பு அளவு 8

0: 50 மேல இருந்தா பச்சை வகை விப்ரியோ இருக்குல்ல, பாராஹிமுலடைகஸ் நம்ம சொல்லுவோம், அது வந்து அதிகமாக இருக்குது. உப்பு அளவு குறைவாக இருக்கிற மாதிரிகளை பார்க்கும் போது லாக்டோகோகோசிஸ்ங்கிறது அதிகமாக காரணிகள் வந்து வெளிப்படுது. இப்போ ஆரம்ப சரியுரிகளாக தினசரி 5-10 ஆனா ஆரம்பிச்சு பிறகு 20-30 மெதுமெதுவா இறப்பு வந்து அதிகரிக்குது. இது போக உடம்பு எடுத்துக்கொள்ளாமல் குறையும், இறால் மெதுவாக நடக்கும். இப்போ லாக்டோகோகோசிஸ் பற்றி நம்ம சொல்லணும்னா, இது விப்ரியோ மாதிரி இல்லாத வேறு ஒரு கிருமி தான். பொதுவாக குறைந்த உப்பு அளவுல அதிகமாக இருக்கும். அறிகுறிகள் வந்து விப்ரியோ மாதிரி இருக்கறனால நிறைய பேர் வந்து இது ஆர்எம்எஸ் எடுத்துக்கிறாங்க. அதனால ஆர்எம்எஸ் வந்துன்னு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீர் மற்றும் இறால் மாதிரிகளை எடுத்து பரிசோதனைக்கு கொடுக்கணும். அதோட காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கணும். உடனடி மேலாண்மை உணவை வந்து 30-40% குறைச்சு காற்றோட்டத்தை அதிகப்படுத்தி குள அடியில இருக்கும் குப்பைகளை அகற்றி ஒரே மருந்துன்னு ஒரு நுண்ணுயிர் கழிவுகளை பயன்படுத்தி. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரே மருந்து எல்லா ஆர்எம்எஸ்க்கும் வேலை செய்யாது. காரணம் தெரிஞ்சாதான் நம்ம சரியான தீர்வு கிடைக்கும். சோ முடிவுல வந்து ஒரு முக்கிய நினைவூட்டல் என்னன்னா, ஆர்எம்எஸ் என்பது ஒரு தனி நோய்ங்கிறது இல்ல. இது குளத்தில் ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு சொல்லும் ஒரு எச்சரிக்கையான சிக்னல் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அதனால குளத்தை சரியா பராமரிக்கணும், நீர் தரத்தை அடிக்கடி கவனிக்கணும், வாரம் ஒரு முறை பரிசோதனை செய்யணும். அப்பதான் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஆரம்ப காலத்திலேயே கட்டுப்படுத்த முடியும். இப்போ விப்ரியோசிஸ்ங்கிறது பயப்பட வேண்டிய நோய் இல்ல. நம்ம குளத்தை சரியா பராமரிச்சா, நீர் தரத்தை கவனிச்சா, உணவை கட்டுப்பாடோட போட்டா, நுண்ணுயிர் கழிவுகளை பயன்படுத்தினா, வாரம் ஒரு முறை பரிசோதனை செஞ்சா நிச்சயமா இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். நோய் வந்த பிறகு செலவு செய்யறதை விட வராதபடி தடுப்பதுதான் சிறந்த முதலீடு. மேலும் ஏதாவது கேள்விகள் இருந்தானா என்ன தொடர்பு கொள்ளலாம். 8610375089.
1: மன அழுத்தம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க, மனுஷனால மற்ற உயிர்களுக்கும் வரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த இறால்கள். இறால்களுக்கு வழங்கக்கூடிய உணவு, இறால் குளங்களில் குப்பையை தேங்க விடுறது, தரமில்லாத விதைகளை பயன்படுத்துறது, இது போன்ற பல காரணங்களால விப்ரியோ அப்படிங்கிற ஒரு கிருமியால இந்த விப்ரியோசிஸ் நோய் இறால்களுக்கு ஏற்படுதான். ஆகவே இறால் பண்ணைய சரியா பராமரிச்சு அதிக வருமானம் பெற்று பயனடைய பல தகவல்களை சொன்னாங்க நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ்ஜே அபிஷா ஜூலியட் மேரி அவர்கள். இவரின் அலைபேசி எண் 86-10-37-57. நிகழ்ச்சியில் தொடர்ந்து மாடுகளுக்கு தாது உப்பு கலவை கொடுக்கறதோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்றாங்க சேலம் கால்நடை மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் KM சக்திவேல் அவர்கள்.
2: கால்நடைகளோட உடம்புல பார்த்தோம்னா 3% தாதுப்புகளாலதான் ஆயிருக்கு. ஆச்சரியமா இருக்கா? அதாவது ஒரு கறவை மாடை எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த மாட்டோட உடம்புல சுமார் 3% தாதுக்கள் தான் இருக்கு. அந்த தாதுக்கள் மாட்டோட உடலுக்கு நிரந்தரமா தேவைப்படுற அடிப்படை பொருள்னு சொல்லலாம். அதாவது மாட்டோட உடல் எரிச்சோம்னா சாம்பலா மிச்சம் இருப்பவ இந்த தாதுக்கள் தான். தாதுக்கள் எல்லாமே மிக சிறிய அளவுல மாட்டுக்கு தேவைப்பட்டாலும் பல சமயம் இந்த தாதுக்கள் போதுமான அளவுல தீவனமா கிடைக்கிறதில்ல. அதனால தாதுப்பு குறைபாடு ஏற்படும் போது கால்நடைகளோட உடல்ல நடக்கிற பல இயக்கங்கள் பாதிப்படைஞ்சு பால் உற்பத்தி, இனப்பெருக்கம், வளர்ச்சி பாதிக்கப்படுது. நாம தினமும் சரியான அளவுல மாடுகளுக்கு தாதுப்பு கலவை கொடுத்தோம் பால் உற்பத்தி அதிகரிக்கும், சினை சரியாக பிடிக்கும், நோய்கள் குறையும், கன்றுக்கள் ஆரோக்கியமாக வளரும், மாடுகள் வளர்க்கும் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதனால தீவனத்தில் தாதுப்பு கலவையை அவசியம் கொடுக்கணும். கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ரெண்டுமே மாட்டோட உள்ள இருக்கிற எலும்பு, பல், தசை, நரம்பு, அது மட்டும் இல்லாமல் பால் உற்பத்திக்கும் அடிப்படையான தாதுக்கள்னு சொல்லலாம். இந்த கால்சியம் பாஸ்பரஸ் ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட அளவில் கொடுக்கணும். அதாவது பாஸ்பரஸ் 1 இருந்தால் கால்சியம் 2 இருக்கணும். இந்த சமநிலை மாறும்போது பிரச்சனையும் ஆரம்பமாகுது. மாட்டோட எலும்பும் பல்லும் கால்சியம் மட்டும் இருந்தால் உருவாகாது, பாஸ்பரஸ் மட்டும் இருந்தாலும் உருவாகாது, ரெண்டும் சேர்ந்துதான் கால்சியம் பாஸ்பேட் ஆகி எலும்பாக மாறுது. மேலும் கால்சியம் உடலில் உறிஞ்சப்பட பாஸ்பரஸ் தேவை. இரண்டும் சம்பாக இருந்தால் தான் வைட்டமின் டி ஹார்மோன்கள் சரியாக வேலை செய்யும். கால்சியம் ரொம்ப குறைஞ்சு பாஸ்பரஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் பால் காய்ச்சல், கால் நடுக்கம், எலம் முடியாமல் படுத்து கிடக்கும் நிலை, பால் உற்பத்தி திடீரென குறைவு, கர்ப்பப்பை சுருங்காமை, பிளசண்டா வெளியே வராமை, குறிப்பாக கறவை தொடங்கும் நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக காணப்படும். பாஸ்பரஸ் ரொம்ப குறைஞ்சு கால்சியம் ரொம்ப அதிகமாக இருந்தால் பசியின்மை, எலும்பு, மரம், துணி தின்னும் பழக்கம் ஏற்படும். இதையே பை

0: நோய் என்று சொல்கிறோம். மாடு மெலிஞ்சு போகும், சினை பிடிக்கிறது தாமதமாகும், பால் உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா, பாஸ்பரஸ் வந்து உடலோட ஆற்றல் தாதுன்னு சொல்லலாம். அது குறைஞ்சா மாடு சோர்வாக இருக்கும். ரெண்டும் சமம் இல்லாமல் நீண்ட காலம் இருந்தால் எலும்பு பலவீனம் ஏற்பட்டு கால்வலி, கன்றுகள் பலமின்றி பெருக்கத்தல், இனப்பெருக்க கோளாறுகள் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். கறவை மாடுகளை ஏன் இந்த சமச்சீர் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம்னா, ஒரு கறவை மாட்டிலிருந்து தினமும் 20-35 கிராம் வரை கால்சியம் பால் மூலமாக வெளியே போகுது. அதனால் சிறிய சமநிலை இழப்பே பெரிய நோயாக மாறும். எலும்பிலிருந்து கால்சியம் எடுக்கப்பட்டு மாடு இன்னும் பலவீனமாகும். அதனால் கால்சியம் மட்டும் தனியாக அதிகம் கொடுக்கக்கூடாது, பாஸ்பரஸ் மட்டும் தனியாக கொடுக்கக்கூடாது. சரியான கால்சியம் பாஸ்பரஸ் விகிதம் கொண்ட தாதுப்பு கலவையை தினமும் கொடுக்க வேண்டும். முக்கியமாக முன்கறவை காலத்திலும் பின்கறவை காலத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கறவை மாடுகளுக்கு தீவனத்தில் தாதுப்புக்கள் கொடுப்பதல்ல, கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் மற்றும் நுண்ணூட்டு சாதுப்புக்கள் பாட்டின் ரத்தம் வழியாக தொடர்ந்து மடிசுரப்பிக்கு போகுது. இதனால் பால் உருவாக்கும் செயல் சீராக நடைபெறுது. மேலும் துத்தநாகம், தாமிரம், அயோடின் போன்ற நுண்ணூட்டு தாதுப்புக்கள் மாட்டோட உடலில் நொதிகள் அதாவது என்ஜைம்ஸ் மற்றும் ஹார்மோன்கள் சரியாக வேலை செய்ய உதவுது. இதனால் உடலோட செயல்பாடு நன்றாக நடைபெற்று பால் உற்பத்தி மேம்படுது. தாதுப்புக்கள் சரியான அளவில் கிடைக்கும் போது மாட்டோட வயிற்றில் உள்ள ரூமன் நுண்ணுயிர்கள் நன்றாக செயல்படுது. இதனால் புல், வைக்கோல் போன்ற நார்ச்சத்து தீவனங்கள் நன்றாக செரிமானமாகி பால் கொழுப்பு அதிகமாக உருவாக உதவும். அசிட்டேட் அதிகம் உற்பத்தியாகி பாலின் கொழுப்பு சதவீதம் உயர்து. ஒரு கறவை பசுக்கு தினசரி 100 கிராம் தாதுப்பு கலவை கொடுத்தோம்னா 10% வர அதிகமாக பாலை பெறலாம். கறவை மாடுகளை பொறுத்த வரைக்கும் இனப்பெருக்கம் ஹார்மோன்களின் கட்டுப்பாட்டில் நடைபெற ஒரு செயல். இந்த ஹார்மோன்கள் சரியாக உருவாகவும் சரியாக செயல்படவும் தாமிரம், துத்தநாகம், செலினியம் மற்றும் அயோடின் போன்ற தாதுப்புக்கள் அவசியம். தாதுப்புக்கள் மருந்து கிடையாதுங்க, அவை உடலில் நொதிகளையும் ஹார்மோன்களையும் இயக்கும் அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் தாங்க. அதனால் நாம் தாதுப்பு கலவை கொடுக்கும்போது ஹார்மோன் சமநிலை காக்கப்படுது, சினை அறிகுறிகள் தெளிவாக வெளிப்படுது, கருத்தரிப்பு விகிதம் அதிகமாகுது, ரிப்பீட் பிரீடிங் குறையுது. மேலும் கருப்பையில் கன்று பாதுகாப்பாக வளர்ந்து ஆரோக்கியமான கன்று பிறக்க உதவுது. லாபகரமான கரைமுறை வளர்ப்பில் வருடம் ஒரு கன்று ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு கன்றுக்கும் இன்னொரு கன்றுக்கும் இடைவெளி 14 மாதத்துக்கு மேல் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக தாதுப்பு கலவையை 365 நாளும் மாடுகளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா கண்டிப்பாக நாம வருடம் ஒரு கன்று எடுக்க முடியும்.
1: இதுவரை தாதுப்பு கலவை கொடுக்கறதுனால மாடுகளுக்கும் மாடு வளர்ப்போருக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகளை எடுத்து சொன்னார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் கே.எம். சக்திவேல் அவர்கள்.

இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் வேல்முருகன் குழுவினர் பறை இசை வாசிக்க கேட்கலாம்.

பறை என்பது இசை கருவி மட்டுமல்ல, பழந்தமிழரின் அறிவிப்பு கருவியாகும். தமிழரின் அடையாளமாக நெடுங்காலமாகவே பறை பயன்படுத்தப்படுகிறது. பறையடிக்கும் போது உண்டாகும் அதிர்வுகள் மகிழ்ச்சி, துன்பம், போர், அறிவிப்பு என பல செய்திகளை உணர்வலைகளாக வெளிப்படுத்தும் தன்மை கொண்டவை.

சுவாமிநாதர் அருளிய திருப்புகழில் முருகனை போற்றும் போது பறைகளை பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக இது தெய்வீக அருளையும் உற்சாகத்தையும் பக்தியையும் உணர்த்துவதாக நம்பப்படுகிறது.

நம் முன்னோர் போருக்கு அழைப்பு விடுக்க, செய்திகளை மக்களிடம் அறிவிக்க திருவிழா காலங்களிலும் வேளாண் பணிகளிலும் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளிலும் காடுகளில் விலங்குகளை விரட்டவும் இயற்கை வழிபாட்டிலும் பெருகி வரும் புனலை அடைக்கவும் போருக்கு வருவதற்கு வீரர்களை அழைக்கவும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அபாய காலங்களில் மக்களை இடம்பெயரச் செய்யவும் பறையை பயன்படுத்தினர்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை முதலமைச்சர் திரு விஜய் பிறப்பித்துள்ளார். இதன்படி 58%லிருந்து 60% அகவிலைப்படி உயர்ந்துள்ளது. 16,00,000 அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் இதனால் பயனடைவர். கடந்த ஜனவரி மாதம் முதல் முன் தேதியிட்டு இந்த ஊதியம் உயர்வு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை புறப்படுகிறார். முதற்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சையதுடன் நாளை இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பாட்டு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். இராணுவ ஒத்துழைப்பு நிலைப்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கியமாக இடம்பெறும் என தெரிகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கான குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்கும் நிகழ்வில் இன்று உரையாற்றிய அவர், கடந்த 20 ஆண்டுகளாக இந்த மீட்பு படையினரின் செயல்பாடுகள் பெருமிதத்திற்குரியதாக உள்ளதென பாராட்டினார்.
0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒளிபரப்பு மாலை மணி 5:30 ஆரம்பமாகும்.

0: நேயர்கள் கேட்க இருப்பது திருச்சி சேலம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்க இருப்பது காதுகளுக்கு தேன் சுவைக்க, கருத்துக்கு மெருகூட்ட அழகான பாடல்கள், ஆச்சரியமான தகவல்கள், அப்புறம் நீங்க ஆவலோடு பகிர்ந்த விமர்சனங்கள்னு அனைத்தையும் அள்ளித்தர வருகிறது உங்கள் அன்பின் இசை தூரல்.

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.

கேட்டடைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போற தகவல் என்னன்னா, இறால் இருக்குதுல்ல, இறால் அதுக்கு இதயம் அதோட தலையில இருக்குமா? யோசிச்சு பாருங்க, தலைவலி வந்தா அதுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குல்ல. இதோட தொடர்ந்து நாம நேயர்கள் அனுப்பிய மின்னஞ்சல்களை படிக்க போறோம். நேற்றைய நிகழ்ச்சிக்கான மின்னஞ்சலை அனுப்பியிருக்காங்க அரியலூர் வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொளஞ்சிநாதன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலை மலர் இதயராகம் மங்கையர் உலகம் மதுர கீதம் நிகழ்ச்சி சூப்பர். அந்த நிகழ்ச்சியில வந்த பாடல்கள் சிறப்பு. அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள், திருச்சி வானொலிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசை தூரல்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் 3805.
5: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: சாரதாஸ். வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
7: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
6: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
0: கேட்டிருக்கீங்க திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல். நேர்களோட மின்னஞ்சலை நாம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மின்னஞ்சலும் நேற்றைய நிகழ்ச்சிக்காகவே வந்திருக்கு. இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசியிருந்த முனைவர் பூபாலன் அவர்கள் மனிதனோட மனம் பற்றி விளக்கம் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனதை நல்ல வழியில செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்த அழைப்புல அதுவா இதுவா நிகழ்ச்சியில நண்பர்களிடம் எதிர்பார்க்க வைப்பது சரியா தவறா என்ற விவாதம் விறுவிறுப்பா இருந்துச்சு.

தீர்ப்பும் சரி, தீர்ப்புக்கு கூறிய விளக்கமும் சரி, அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் செல்வமணி அவர்களுக்கு பாராட்டுக்கள். உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திருவாரூர் வலங்கைமான் சா சுந்தரமூர்த்தி உயிர்ம வேளாண்மை பற்றி தன்னுடைய அனுபவங்களை சிறப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விதம் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நாளுக்காகவே இன்னொரு மின்னஞ்சலும் வந்திருக்கு. கீழே கொண்டையும் பேட்டை திருவானைக்கோயில் தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அவங்க அனுப்பியிருக்காங்க. இரவு இசை இனிமை சூப்பர் வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து நிறைமதி நேற்றைய நாளுக்காக மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. பொன்மாலை நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் தன் இதமான குரலில் வழங்கிய கவிதைகள் அனைத்தும் அருமை, பாடல்களும் சிறப்பு, வாழ்த்துக்கள் அப்படின்னு ரொம்ப அழகாவே பாராட்டியிருக்காங்க.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர், திருச்சி.
5: திருச்சி சாரதாஸ்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி, சேலம், மங்கலன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இசைத்தூரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிய
7: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.

இணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூறல். நல்ல பாட்டு, சுவாரஸ்யமான தகவல், இது எல்லாத்தையும் விட உங்களுடைய நேர்மையான விமர்சனங்கள்னு மூன்றுமே சங்கமிக்கும் ஒரு முழு இசை சங்கமாக இசை தூறல் நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில சுட சுட மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. யாரு அப்படின்னா, ஆந்தராகம் நிகழ்ச்சிக்காக இடம்பெற்ற பக்தி பாடல்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்நடை நமக்கு தோழனம்மா நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டிய மரவகை தாவிர பயிர்கள் பற்றி ரொம்ப சிறப்பு அப்படின்னு ரொம்பவே அழகாக நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் இவங்க சொல்லியிருக்காங்க. யாருன்னா, வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் மலர் வீதி தருண் சமிதா தான் அனுப்பிச்சிருக்காங்க. 87வது ஆண்டு பிறந்தநாள் விழா காணும் ஆகாஷ்வாணி வானொலிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் உன்னதமான நாளாக அமைய மக்களுக்காக மக்களால் நேயர்களால் நேயர்களுக்காக ஒவ்வொரு நாளும் வளமாக நிகழ்ச்சிகளை தரும் வானொலிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்றைய நிகழ்ச்சிக்கான மின்னஞ்சல்

அஞ்சல் அனுப்பியிருக்காங்க. திருச்சி பண்பலை 102.1 வணக்கம். மதியம் 1 மணிக்கு காலத்தை வென்ற காவிய கானங்கள் மதுர கீதம் கேட்டோம். பாடல்கள் அனைத்தும் எங்கள் மனதை இன்பமாக்கியது. வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்த்ரு விஸ்வா நன்றிகள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளோ நேரம் மின்னஞ்சல்களை கேட்டோம். அடுத்து நாம ஒரு சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா, நத்தை வந்து 3 வருஷம் தூங்குமா? ஆமா நேர், வெயில் அதிகமா இருந்தாலோ இல்ல சாப்பாடு கிடைக்கலனாலோ அது பாட்டுக்கு ஒரு ஓரமா போய் 3 வருஷம் கழிச்சு என்ன எழுப்புங்கப்பா அப்படின்னு தூங்கிருமா. ஆனா நான் ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கினதுக்கு சற்று உறங்கி விட்டேனா, அதுக்கு போய் கோபித்துக் கொள்கிறார் என்னுடைய அம்மா.

0: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: திருச்சி சாரதாஸ்.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: கேட்டிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். இன்றைக்கு நாம மின்னஞ்சல்களை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த மின்னஞ்சல் யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, தஞ்சாவூர்ல இருந்து லக்ஷ்மியை அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில ஒளிபரப்பான இதயராகம் நிகழ்ச்சியில 8:30 வந்த ஆலய உலா என்ற தலைப்புல திருச்சி திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோயில் தேர் திருவிழாவின் நேர்முக வர்ணனை நீரில் பார்த்த உணர்வை தந்தது. நேர்முக வர்ணனை செய்த விஜயலட்சுமி ராம்குமார் மேடம் மற்றும் சாந்தி சரவணகுமார் மேடம், நிகழ்ச்சியை அமைத்த RV ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே தொடர்ந்து ஒரு பெரிய கடிதம் மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க மின்னஞ்சலை. காலை 9 மணிக்கு ஒளிபரப்பான வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில இருதய மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் நல்லசாமி ஐயா அவர்கள் இதயத்தை காக்க நல்ல பல தகவல்களை கூறியது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விதமான அழுத்தமும் தவிர்த்து அமைதியாக இருந்து வாழ்வை ரசிப்போம், இதயத்தை காக்க என்ற நிகழ்ச்சியை முடித்த சித்ரா திருவாளர் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், திருச்சி வானொலிக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க இன்னும் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் நன்றி, அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நேற்றைய நிகழ்ச்சிக்கான மின்னஞ்சலையும் சொல்லியிருக்காங்க. காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில நண்பர்களிடம் எதிர்பார்ப்பது சரியா தவறா அப்படின்னு நடந்த விவாதத்துல நண்பர்களிடம் எதிர்பார்ப்பது சரியே அப்படின்னு நிகழ்ச்சியை முடித்த அறிவிப்பாளர் செல்வா மோகன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதியம் 2:30 ஒளிபரப்பான வீட்டு தோட்டம் என்ற தலைப்புல திருவானைக்கோயில் கொண்டையம்பேட்டை தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் மேடம் அவர்கள் வீட்டு தோட்டத்தை பற்றியும் அதன் மருத்துவ பயன்களையும் வானொலியின் அனுபவத்தையும் கூறியது சிறப்பு. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த கே கோகிலா மேடம் அவர்களுக்கு பாராட்டுக்கள். 3:00 வந்த இசைத்தூரல் நிகழ்ச்சியில தகவல்கள் நேயர்களின் வண்ணமடல்கள் என்று நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய கலையரசு மேடம் அவர்களுக்கு நன்றிகள். மாலை 5:00 வந்த பொன் மாலையில் இடைக்கால பாடல்கள் இனிய கனிகளை சுவைத்தது போல இருந்தது அப்படின்னு இருக்காங்க. 10:00 ஒளிபரப்பான ஞாபகம் வருதே நிகழ்ச்சி

இசையில் காலத்தை கடந்து நிற்கும் நேயர்களின் நேரலையில் அடிக்கடி கேட்காத பாடல்கள் இனிமையோ இனிமை. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய சுரேஷ் சார் அவர்களுக்கும் நன்றி, திருச்சி வானொலிக்கும் நன்றிகள், பாராட்டுக்கள் அப்படின்னு தஞ்சாவூர் லக்ஷ்மி அவர்கள் அழகான மின்னஞ்சலை நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க.

தாரி தத்தாம் தான தத்தாம் தோணு தத்தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு கத்து தருகிறதும் தித்தருகிறதும் தருகிறதும் ததிங்கிறதுக்கு ததிங்கிறதுக்கு தகுதிக்கு ததிங்கிறதுக்கு தா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்தீங்கிற துப்பா தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தீங்கிறதுக்கு

0: கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும் தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: கேட்டிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். இன்றைய நிகழ்ச்சிக்கான மின்னஞ்சல்களை பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி திருநெல்வேலியிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இன்றைய மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர் சபினா மேடம் வீட்டில் மறுசுழற்சி பற்றி தோழிகளிடம் கேட்டிருந்தார். எங்கள் வீட்டுக்கு வந்த உறவினரை வழி அனுப்பிச்சு விட்டு பேச நினைத்தேன், அதுக்குள்ளே நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. தோழிகள் சொல்லிய சிலவற்றை எங்கள் வீட்டில் நானும் செய்கிறேன். காய்கறி கழிவுகள் அரிசிகளையும் தண்ணீர் எப்போதுமே எனது தோட்டத்தில் செடிகள் உள்ள தொட்டிக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் வரும் செய்தித்தாளுக்கு இடையில் வரும் அந்த ஒன் சைடு விளம்பர நோட்டீஸ் பேப்பர்களை எடுத்து வச்சிருப்பேன். மறுபக்கம் வெற்றிடமா இருக்கும். அப்பெல்லாம் பல சிறக்கு காய்கறிகள் லிஸ்ட் எல்லாம் எழுத வச்சிருப்பேன். இப்போ நமது வண்ண கோலங்கள் நிகழ்ச்சிக்கு நம்ம அறிவிப்பாளர் பேப்பர் பேனா எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த விளம்பர பேப்பரை தான் எடுத்து வச்சிருப்பேன். நிகழ்ச்சி டாபிக் அருமை மேடம், பாராட்டுக்கள் சபினா மீரா மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினமும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் இருபட பாடல்கள் இனிமை. அநேக பாடல்கள் நான் கல்லூரி பள்ளி காலங்களில் இருந்தபோது வந்த பாடல்கள் படங்கள் இதெல்லாமே கேட்கும்போது ரொம்பவே இனிமையாக இருந்துச்சு அப்படின்னு ரொம்பவே அழகாக மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. அடுத்த மின்னஞ்சல் யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னா ஸ்ரீரங்கத்திலிருந்து சுந்தர்ராஜனும் ரங்கன் அவர்களும் தான் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஸ்ரீரங்கம் பகுதியில் சித்திரை தேர் திருவிழாவின் சிறப்பு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சித்திரை திருவிழா அரங்கன் மகிமை ஸ்ரீரங்கம் சித்திரை வீதியில் கூடும் கூட்டத்துடன் அதன் சிறப்புகள் 10 கோபுரங்கள் மின்விளக்கு மூலம் விரைவில் ஜொலிக்க இருப்பதையும் மற்றும் ஸ்ரீரங்கம் திருவிழா மகிமைகளை ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் அமைப்பில் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களும் மற்றும் சாந்தி சரவணகுமார் அவர்களின் விளக்க உரை பக்தி பரவசம் ஊட்டியது மட்டுமின்றி நேரில் அரங்கனை கண்டு வழிபட முடியாத அதன் சிறப்புகளை அறிய முடியாத பக்த கோடி மக்களுக்கு இது ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸதான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம்தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: கொள்ளிடம் காமராஜ் அவர்கள்ட்டேந்து இந்த மின்னஞ்சல் வந்திருக்குது. அன்பு நிலையத்தாருக்கு வணக்கம். அரங்கநாயகி தாயார் உடனுறையும் அரங்கநாத சுவாமியின் பொற்பாதங்களை பணிந்து இம்மின்னஞ்சல்களை தீட்டுகிறேன். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள முப்பெரும் ஆலயங்களாகிய சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன், மலைக்கோட்டை தாயுமான சுவாமி, திருவரங்கம் அரங்கநாத சுவாமி ஆகிய ஆலயங்களில் நடைபெற்ற சித்திரை தேர் திருவிழா குறித்த நம் அன்னை வானொலியின் நேரலை வர்ணனை சிறப்பு நிகழ்ச்சிகளை நான் தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன். அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் சித்திரை தேர் திருவிழா, அருள்மிகு மட்டுவார் குழலம்மை தாயார் உடனுறையும் தாயுமான சுவாமிகளின் ஆலய சித்திரைய திருவிழா, அருள்மிகு அரங்கநாயகி தாயார் உடனுறையும் அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை திருவிழான்னு எல்லா நேரலைகளையுமே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நிகழ்ச்சியினுடைய வர்ணனைகள் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வருகின்ற ஜூலை மாதத்திற்குள் அரங்கன் ஆலயத்தில் உள்ள அத்தனை கோபுரங்களுக்கும் நிறைவு பெறும் முகப்பு விளக்கொளி அலங்கார வேலைப்பாடு திட்டம். அரங்கன் ஆலயத்தின் ஒவ்வொரு திருவிழாவின் போதும் அரங்கநாத சுவாமியின் திருமேனியை அலங்கரிக்கும் பச்சை கிளி அலங்காரம் குறித்த விளக்கம் என் போன்ற அரங்கனின் அடியார்களுக்கு பயனுள்ளதாகவும் அருட்பிரகாசமாகவும் இருந்தது அப்படின்னு ரொம்பவே சொல்லி அழகாக சொல்லியிருக்காங்க. இம்மூன்று நேரலை நிகழ்ச்சியின் வர்ணனையை தொகுப்புகளை நன்முறையில் நெறிப்படுத்திய நம் அன்னை வானொலியின் பொறுப்பாளர் மாண்புமிகு RV ஐயா அவர்களுக்கும் ஏனைய தொழில்நுட்ப பொறியாளர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் முப்பெரும் ஆலய சித்திரை தேர்விழாக்கள் ஒவ்வொன்றிற்கும் நம் அன்னை வானொலி விலை மதிப்பெற்ற வர்ணனை கிரீடத்தை சூடி கௌரவிச்சிருக்கு அப்படின்னு ரொம்பவே அழகா மிகப்பெரிய மின்னஞ்சல நேயர்களுக்காக சொல்லி இருக்காங்க கொள்ளிடம் காமராஜ் அவர்கள்.

கேட்க இனிமையான பாடல்கள், தேடி தொகுத்த தகவல்கள், அனல் பறக்கும் நேயர்களின் விமர்சனங்கள்னு இன்றைய நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இன்றைய மாலை நேர நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது.

जलाल, उधर से दुश्मन आ रहे हैं।

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். கடந்த டிசம்பரில் நடைபெற்ற 23வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் அதிபர் புட்டின் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பிற்கு பின் இருதரப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து அவர் பிரதமரிடம் விளக்கினார். உக்ரைன், மேற்காசிய நிலைமை உள்ளிட்ட பரஸ்பர நலன் சார்ந்த பல்வேறு பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து பிரதமரும் அமைச்சரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பிரதமர் நாட்டு மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோளை தொடர்ந்து மத்திய வேளாண் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வேளாண், ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட தொடர்புடைய அமைச்சகங்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் உரங்களை சமச்சீராக பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஓராண்டு காலத்திற்கு தங்கம் வாங்காமல் இருக்க வேண்டும் என்பதையும், சமையல் எண்ணெய்கள் இறக்குமதி செய்யப்படுவதால் அவற்றை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் தலைமைச் செயலாளர் முனைவர் திரு எம் சாய்குமார் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி காத்திருப்போர் பட்டியலில் இருந்த காவல்துறை தலைமை இயக்குநர் திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த காவல்துறை தலைவர் திரு செந்தில் வேலன் தமிழ்நாடு போலீஸ் அகாடமியின் கூடுதல் இயக்குநராகவும், ஊனமாஞ்சேரி காவல்துறை பயிற்சி அகாடமி தலைவராக திரு ராஜீவ்குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேனி அள்ளிநகரம் நகராட்சி பகுதியில் நீர்வளத்துறை சார்பில் மீறு சமுத்திரம் கண்மாயில் 7,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பொழுதுபோக்கு அம்சங்களை உள்ளடக்கிய நவீனப்படுத்தும் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட வேண்டுமென சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். தென்மேற்கு பருவமழை, தெற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் உள்ளிட்ட சில பகுதிகளில் நாளை மறுநாள் தொடங்கக்கூடும் என வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷயாசென் PV சிந்து முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுனால மழை, புயல், வெள்ளம் மற்றும் இடி மின்னல் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண் சொல்லியிருக்காங்க. 043-65-1077 கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-233-4-233. அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப்பின் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. 8110005558 இந்த எண்களை தொடர்பு கொண்டு கட்டுப்பாட்டு மையத்தை 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் அலுவலர்கள் பணியாற்றி வருவதாகவும் பொதுமக்கள் இயற்கை பேரிடர் தொடர்பான கோரிக்கைகள் இருப்பின் உடனடியாக இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம்னும் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுட்ருக்கோம் ஆரவாரம்.

0: இருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம் நிகழ்ச்சியோடு நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நமக்கு அறுசுவை மட்டும் போதாதுங்க, ஏழாவதா ஒரு சுவை இருந்தாதான் ஆரோக்கியமான வாழ்க்கைய நம்ம வாழ முடியுங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? நகைச்சுவை தாங்க. மன மகிழ்ச்சியா சிரிச்சு சந்தோஷமா இருந்தா எந்த நோயும் நம்மள நெருங்காதுங்க. உணவுல அறுசுவை சேர்க்கிற மாதிரி வாழ்க்கையில நகைச்சுவை உணர்வையும் சேர்த்துக்கணுங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள்.
2: வல்லாரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரெயின் டானிக்ங்க. ஜென்ரலாவே இன்றைய காலகட்டத்துல ஞாபக சக்தி வந்து ரொம்ப குறைவா, ஒரு சிலருக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கும், அவங்க எல்லாமே நீங்க இந்த வல்லாரையை வந்து பயன்படுத்த முடியும். வல்லாரையை வந்து கீரையா வாங்கிட்டு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் நீங்க உணவுல எடுத்துட்டா நல்லாவே உங்களுக்கு உதவி பண்ணும். இது ஒரு பிரெயின் டானிக். ஜென்ரலா வல்லாரை வந்து நினைவாற்றலை அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்ல, கவன சிதறல் யாருக்கெல்லாம் ரொம்ப இருக்கோ, யாருக்கெல்லாம் ஒரு விஷயத்த லேர்ன் பண்றதுல தொந்தரவு இருக்கோ, அவங்க எல்லாமே தாராளமா இந்த வல்லாரை கீரை பயன்படுத்திக்கலாம். இன்றைய காலகட்டத்துல மன அழுத்தம் ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க. அந்த மாதிரி மன அழுத்தத்தை குறைக்கிறதுல, அந்த ஆன்சைட்டியை குறைக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அந்த கார்டிசாலோட லெவலை குறைக்கிறதுல இந்த வல்லாரைக்கீரை நல்லாவே பயன்படுது. தாராளமா நம்ம பயன்படுத்தலாம். இந்த வல்லாரை வந்து பாத்தீங்கன்னா உடல்ல நாட்பட்ட புண்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ, யாருக்கெல்லாம் ஒரு புண்ணு வந்தா ஆறுறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கோ, அவங்க எல்லாமே பயன்படுத்தலாம். இது நல்ல ஒரு வூண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டினால தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். இந்த வல்லாரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் உடையதுங்க. அது மட்டும் இல்ல, ரத்த நாளங்கள வரக்கூடிய இந்த வெரிகோஸ் வெயின்னால அவதிக்குள்ளாரவங்களுக்கு வெரிகோஸ்னால வரக்கூடிய அந்த புண்களை தடுக்கிறதுல இந்த வல்லாரை நல்லாவே பயன்படுது. வல்லாரை இன்டர்னலாவும் சாப்பிட முடியும், எக்ஸ்டர்னலாவும் நம்ம பயன்படுத்த முடியுங்க. கண்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ஒரு சிறந்த கீரையை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா பொன்னாங்கணி கீரை தான். இந்த பொன்னாங்கணி கீரை எளிமையாவே நம்ம ஊர்ல கிடைக்கும், தாராளமா நம்ம வாங்கி பயன்படுத்த முடியும். பொன்னாங்கணி கீரை கண் பார்வையை மட்டும் அதிகரிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்ம உடல்ல உடல் சூட நல்லாவே குறைச்சு, அது மட்டும் இல்ல இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் ஆசைப்படுற அந்த முடியோட வளர்ச்சியை அதிகரிக்கிறதுலையும் அந்த பொன்னாங்கணி கீரை பயன்படுது. பொன்னாங்கணி கீரையில நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால தாராளமா பயன்படுத்த முடியும். இது நம்ம உடல்ல ஃப்ரீ ரேடிக்கல் வராமல் தடுக்கிறதுல ரொம்ப சிறந்ததா இருக்கு. சோ இந்த பொன்னாங்கணி கீரை நீங்க பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. கல்லீரல் சார்ந்த தொந்தரவுனால பாதிப்புக்குள்ளாரவங்களுக்கு இது நல்ல ஒரு மருந்து, நீங்க பயன்படுத்தலாம். அடுத்த மூலிகைன்னு பாத்தீங்கன்னா தொண்டை மற்றும் சுவாச பாதை சம்பந்தமான நோய்கள் வராம தடுக்கிறதுல முக்கியமான ஒரு ரெண்டு மூலிகை நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். இப்போ ஒரு சளி இருமல் யாருக்கெல்லாம் அடிக்கடி வருதோ அவங்க எல்லாமே இந்த துளசி சேர்ந்த துளசி குடிநீரை எடுத்துக்கலாம். ஆஸ்துமா நோயினால் அவதிக்குள்ளாரவங்க துளசி கஷாயமா எடுத்துக்க முடியும். ஒரு 10 துளசி இலைய ஒரு 4 மிளகோட போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு 3 வேளை எடுத்துட்டா நல்ல ஒரு மாற்றம் தரும். நீங்க மருந்துகளோட இதை ஒரு உணவா எடுத்துக்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்ல, துளசி நல்லாவே ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்குங்க. யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி இருக்கோ அவங்க எல்லாமே துளசியை தினமுமே வந்து பயன்படுத்த முடியும். துளசியோட முக்கியமான அடுத்த பயன் பார்த்தா உடல்ல கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுல சிறந்த பயன் தருது. யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கோ அவங்கெல்லாம் உங்களோட உணவுல துளசி நீங்க பயன்படுத்திக்கலாங்க. ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடி ஞாபக மறதி தொந்தரவு வரும்னு நம்ம சொல்லுவோம், அவங்க எல்லாமே வந்து இந்த துளசியிலேயே பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து முக்கியமான ஒரு மூலிகை வந்து கற்பூரவள்ளி. இந்த கற்பூரவள்ளி நெஞ்சு சளியை மட்டும் கரைக்காதுங்க, இது குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான மருந்து. பொதுவா குழந்தைகளுக்கு தரக்கூடிய மருந்துகள்லாம் சில மூலிகைகளை வந்து கொடுக்க சொல்லுவோம், சில மூலிகைகளை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம பாதுகாப்பா நீங்க பயன்படுத்தக்கூடிய முக்கியமான மூலிகைன்னு பாத்தீங்கன்னா இந்த கற்பூரவள்ளி தான். இந்த கற்பூரவள்ளியில உள்ள இந்த தைமால், கர்வக்கரால் இது எல்லாமே நல்ல ஒரு பிராங்கோ டைலேட்டரா, நல்ல ஒரு எக்ஸ்பெக்டோரண்டா செயல்படக்கூடியது. சோ அதனால இந்த சளி இருமல் வரக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க தாராளமா அதை பயன்படுத்தலாம். ஒரு சிலருக்கு என்ன சாப்பிட்டாலுமே செரிமானம் ரொம்ப லேட்டாக நடக்குது, ஒரு சிலருக்கு கேஸ் ஃபார்ம் ஆயிடுது, ஒரு மாதிரி வயிறு உப்புசமாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தாராளமாக இந்த கற்பூரவள்ளி சேர்ந்த கஷாயமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம்.
1: உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற உணவுகளை பற்றி இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில் சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள்.
3: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே, மயிலிறகே மயிலிறகே, மனமறிதல் வந்தாய்.

6:23 இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரம் நிகழ்ச்சியோடு. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகமானது நுகர்வோர் சேவைகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் கணினி தரவு வழக்கங்களை படிப்படியாக மேம்படுத்தும் பணிகளை மேற்கொள்ளுது. இதனால் திருச்சி மண்டலத்துக்குட்பட்ட திருச்சி மின் பகிர்மான வட்டம் முழுதும் இணையவழி மின்கட்டணம் செலுத்தும் மற்றும் புதிய மின் இணைப்புகள் விண்ணப்ப சேவைகள் வரும் 16 காலை 6 முதல் 17 இரவு 11:59 வரை இயங்காது அப்படின்னும் இடையூறுக்கு வருந்துகிறோம், இதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும்னும் திருச்சி மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மன்னார்குடி அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவிகள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுது. வரலாறு, வணிகவியல், நுண்ணுயிரியல், கணினி அறிவியல், கணினி பயன்பாட்டியல் ஆகிய 5 பாடப்பிரிவுகளில் சேர விருப்பமுடைய மாணவிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம். விண்ணப்பிப்பதில் ஏதேனும் சிரமம் இருக்கும் அப்படின்னா அதை தவிர்க்க பொறுத்து மன்னார்குடி தஞ்சை பிரதான சாலை மேலவாசலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன வளாகத்தில் தற்காலிகமாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த கல்லூரியினுடைய மாணவியர் சேர்க்கை உதவி மையம், அதில் வந்து மாணவர்கள் இந்த மையத்தினை அணுகி விரும்பக்கூடிய அரசு கல்லூரிகளை தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பாடல்களோடும் பயனுள்ள தகவல்களோடும் கேட்டுட்ருக்கோம் ஆரவாரம்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். மாநில செய்திகளை தொடர்ந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் தொடரும். மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸில் திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக இருப்பதாகவும் எந்தவொரு பகுதியிலும் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எரிவாயு விநியோகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு 70% வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுவரை 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு பெற புதிதாக 750,000 நுகர்வோர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,40,00,000 மேற்பட்டோர் சிலிண்டர் கோரி பதிவு செய்திருப்பதாகவும் 1,39,00,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இவ்வாண்டு ஜனவரி 1 முதல் 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து தற்போது 58% உள்ள அகவிலைப்படி 60% உயர்கிறது. இந்த அகவிலைப்படி உயர்வால் 16,00,000 அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 1,230 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் இன்று 12 காவல்துறை உயரதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் தமிழ்நாடு பால் கூட்டுறவு உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் ஊழல் தடுப்பு தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த திரு செந்தில் வேலன் காவல்துறை பயிற்சிக் கல்லூரியின் கூடுதல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டுள்ள உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துமாறு ஆளுநர் திரு விஸ்வநாத் அர்லேக்கரிடம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் தங்கள் கட்சியின் கொறடா ஓஎஸ் மணியனின் உத்தரவிற்கு எதிராக அஇஅதிமுகவின் 25 உறுப்பினர்கள் பேரவையில் தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக குற்றம் சாட்டினார். இந்த 25 உறுப்பினர்களையும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடம் தாங்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இன்று காலை திரு எடப்பாடி பழனிசாமி பேரவைத் தலைவரை சந்தித்து உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியபோது பேசிய பேரவைத் தலைவர், தமக்குள்ள அதிகாரத்தின்படி அதிகப்படியான உறுப்பினர்கள் கொண்ட திரு வேலுமணி தலைமையிலான பிரிவினருக்கு வாக்குகள் செலுத்துவதற்கான வாய்ப்பை தாம் வழங்கியதாக கூறினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக நேற்று வாக்களித்தனர். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகாவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தங்களின் அரசை அனைவருக்குமான அரசு என்று விளம்பரப்படுத்திக் கொண்டு அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மத நம்பிக்கைக்கு எதிராக தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.

0: அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை சேலம் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் திரு சரவணன் இன்று ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார்.
0: தென்தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதிகளில் நிலைகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் வட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வட்டியும் இருக்கக்கூடும். தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாத்திட எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திருமதி சினேகா ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் மீரு சமுத்திரம் கண்மாயை நவீனப்படுத்தும் பணிகளை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்ட வருவாய் கிராமங்களில் நாளை முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள PM கிசான் திட்ட சிறப்பு முகாமை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் கிராமப்புறங்களின் உட்கட்டமைப்பு வசதி குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் சிக்கல் அருகே தண்ணீர் தொட்டியில் மூழ்கியதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட் கணக்கில் தைவானின் யுவான்ஷி லியாவோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் ஸ்வீர், அஷ்மிதா சாலிஹா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற சர்வதேச யோகாசன போட்டியில் பதக்கங்களை வென்று திரும்பிய மாணவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் இயற்கை எரிவாயு நாடு முழுவதும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள்

0: பொருட்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சனாதனத்திற்கும் மக்களின் மத உணர்வுகளுக்கும் எதிராக தாவேகவினர் கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தென் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசையில் இனி நேயர்கள் கேட்கலாம் திர இசை பாடல்கள்.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

நேயர்களே, யூஜிசி நெட் தேர்வு பற்றிய ஒரு அறிவிப்பு. தேசிய தேர்வு முகமை என்டிஏ ஜூன் 2026க்கான யூஜிசி நெட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு செயல்முறையை தொடங்கியுள்ளது. உதவி பேராசிரியர் தகுதி, இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை, JRF மற்றும் PhD சேர்க்கை பெற விருப்பமுள்ளவர்களா நீங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளமான UGCnet.NTA.NIC.in மூலம் விண்ணப்பிக்கலாம். இந்த ஆண்டு முதல் யூஜிசி நெட் தேர்வில் புள்ளியியல், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு தனி பாடமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளதா. இதன் மூலம் மொத்த பாடங்களின் எண்ணிக்கை 85 உயர்ந்துள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாள் மே 20, 2026.

நேயர்கள், ஒரு அறிவிப்பு. கணினி தரவு மேம்பாட்டு பணிகள் காரணமாக நம்ம திருச்சிராப்பள்ளி மண்டலத்துக்குட்பட்ட திருச்சி மின் பகிர்மான வட்டம் முழுவதும் இணையவழி மின் கட்டணம் செலுத்தும் மற்றும் புதிய மின் இணைப்பு விண்ணப்ப சேவைகள் வரும் 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் 17ஆம் தேதி இரவு 11:59 வரை இயங்காது என்று திருச்சி மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.

சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
1: தேனி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற தனியார் பள்ளி வாகனங்களின் கூட்டாய்வில் வாகனங்களில் முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, அவசரகால வழி, வேகக்கட்டுப்பாட்டு கருவி மற்றும் கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவைகளின் செயல்பாடுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மேலும் வாகனங்களின் படிக்கட்டுகள், தரைப்பலகை, இன்ஜின் மற்றும் பிரேக் உள்ளிட்டவைகளின் தரம் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டன. பின்னர் வாகன ஓட்டுநர்களுக்கு விபத்தில்லா மற்றும் பாதுகாப்பான பயணம் குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் சார்பில் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. வணிக எரிவாயு விலை உயர்வு, ரயில்வே பணியிடங்களை குறைக்கும் நடவடிக்கை உள்ளிட்டவைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசை கண்டித்து தேனியில் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவி நீர்வரத்து முற்றிலும் குறைந்து வறண்டு காணப்படுவதால் கோடை விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். தேனி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற தொழில் பழகுனர் பயிற்சிக்கான சேர்க்கை முகாமில் 50-க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு பணியிடங்களுக்கு 100-க்கும் மேற்பட்ட வேலை நாடுனர்களை தேர்வு செய்தனர். சித்திரை திருவிழாவை ஒட்டி சின்னமனூர், சிவகாமி அம்மன் திருக்கோயில் மற்றும் ஆண்டிப்பட்டி, ஜம்பளிபுத்தூர், கதலி நரசிங்க பெருமாள் கோயில் ஆகியவற்றின் சித்திரை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் அமைப்பில் காலியாக உள்ள 5 பணியிடங்களுக்கு வரும் 22 தேதிக்குள் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பெரியகுளம் அருகே லட்சுமிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான கோடைகால பயிற்சி முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் ஓவிய பயிற்சி, சிலம்பம், சதுரங்கம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், காளான் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் மற்றும் நாற்றாங்கால் வளர்ப்பு முறை ஆகியவைகள் குறித்து பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 2027 ஆண்டு பத்ம விருதுக்கு தகுதியானவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பத்ம விருதுகள் தொடர்பான விவரங்கள் மற்றும் தகுதிகளை https://awards.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து வரும் ஜூலை மாதம் 31 தேதிக்குள் இணையதளம் வழியாகவே விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக 2 மாதங்களுக்கு பின்பு நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து 120 மனுக்கள் பெறப்பட்டது. பெறப்பட்ட மனுக்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவிட்டுள்ளார். தேக்கம்பட்டி பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026 மற்றும் 27 கல்வியாண்டில் டிஜிட்டல் உற்பத்தி தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ் மற்றும் தானியக்கம், பொருட்களின் இணையம் என புதிய பாடப்பிரிவுகளுக்கான சேர்க்கை நடைபெற உள்ளதாகவும் இதனை மாணவ மாணவியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய மண்டல இயக்குநர் திரு கிரிதர் தலைமையிலான துணை கண்காணிப்பு குழுவினர் நாளை முல்லைப்பெரியாறு அணையில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். அணையின் பராமரிப்பு பணிகள் மற்றும் பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்த ஆய்வில் கலந்தாலோசிக்கப்பட உள்ளது. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் தொழில்நெறி வழிகாட்டுதல் மையம் ஆகியவற்றில் வழங்கப்படும் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளை போட்டித் தேர்வர்கள் மற்றும் வேலை நாடுனர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். கோடை வெயில் மற்றும் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தால் மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து காணப்படுகிறது. 152 அடி உயரம் கொண்ட முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் 111 அடியாகவும், 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 26 அடியாகவும் குறைந்துள்ளது. கும்பக்கரை அருவி, மேகமலை அருவி போன்ற சுற்றுலா தலங்களிலும் நீர்வரத்து இல்லாததால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை நீடிக்கிறது. பிரசித்தி பெற்ற வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் சித்திரை பெருந்திருவிழா தொடங்கியதை முன்னிட்டு தீச்சட்டி, ஆயிரங்கன் பானை, பால்குடம் மற்றும் காவடி எடுத்தல், அழகு குத்துதல் என தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். வரும் 19 தேதி வரை ஒருவார காலம் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நாளை நடைபெற உள்ளது. இதனால் நாளை தேனி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
0: தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். தொடர்வது தமிழில் செய்தி.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றார். 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் சந்தித்து பேசினார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்கி லாவ்ரோவ், ஈரான் அமைச்சர் திரு அப்பாஸ் அரகச்சி, தென்னாப்பிரிக்க அமைச்சர் திரு ரொனால்ட் லமோலா, பிரேசில் அமைச்சர் மௌரா வியரா ஆகியோர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினர். பிரிக்ஸ் மாநாட்டையொட்டி உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுதில்லி வந்துள்ளனர். இக்கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், உலகளாவிய அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு அமைதியும் பாதுகாப்பும் அவசியம் என கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற மோதல்கள் பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தையும் அரசியல் ரீதியான அணுகுமுறையையும் நமக்கு உணர்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு நாட்டிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழில்நுட்ப மேம்பாடு அதன் பரிமாணத்தை மாற்றியமைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறந்த அரசு நிர்வாகம் மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சியை உறுதி செய்வதன் மூலம் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார். உலகில் தற்போது நிலவி வரும் மோதல்கள், பொருளாதார பிரச்சினைகள், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப சவால்கள், பருவநிலை மாற்றங்கள் உள்ளிட்டவை உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணிகளாக அமைந்துள்ளதாகவும் இதனை சமநிலைப்படுத்த பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நடப்பு ஆண்டில் 14 கரீஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 2,369 ரூபாயிலிருந்து 2,441 ரூபாயாக உயர்த்தியுள்ளதை குறிப்பிட்டார். சோளம் குவிண்டாலுக்கு 4,023 ரூபாயாகவும், கம்பு 2,900 ரூபாயாகவும், மக்காச்சோளத்திற்கு 2,410 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். துவரம் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,450 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். பருத்திக்கான ஆதரவு விலையும் 8,267 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான தீவிரவாத தடுப்புக்கான 2வது ஆலோசனைக் கூட்டம் இன்று மணிலாவில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் டாக்டர் வினோத் வகடேவும் பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை உதவிச் செயலர் மார்ஷல் லூயிஸ் அல்ஃபரேஸும் கலந்து கொண்டனர். தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்டல அளவிலும் உலக அளவிலும் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக பிலிப்பைன்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின் மூன்றாவது கட்டம் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒடிசா, பஞ்சாப், சிக்கிம், திரிபுரா, தெலங்கானா, உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும், தில்லி மற்றும் புறநகர் பகுதிகள், சண்டிகர், தாத்ரா நாகர் அவேலி மற்றும் டாமன் டையூ யூனியன் பிரதேசங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெறவுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியுடன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வர்த்தக கப்பல்கள் மற்றும் பயணியர் கப்பல்களை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடைபெறுவதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். இந்த கப்பலில் இருந்த அனைத்து மாலுமிகளும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்களை மீட்ட ஓமன் நாட்டு அதிகாரிகளுக்கு இந்தியா நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜே சி டி பிரபாகருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரவைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் சட்டப்பேரவையில் ஜனநாயக மாண்புகள் வலுப்பெற்று பேரவையின் மரபுகள் காக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையம் இன்று விழுப்புரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிதாக விண்ணப்பிப்போருக்கு ஆதார் அட்டைகள் விரைந்து கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: விழுப்புரத்தில் 6வது இடமாக இன்று ஆதார் சேவை மையம் விழுப்புர நகர பகுதியில் துவக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இதனை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். 15 நாட்களுக்குள் நேரடியாக வீடுகளுக்கு ஆதார் அட்டை வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 5 வயது முதல் 7 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இலவசமாக ஆதார் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் 12 வயது முதல் 15 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் இலவசமாக பயோமெட்ரிக் முறையில் ஆதார் அட்டை திருத்தப்படுகிறது. மற்ற அனைவருக்கும் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், வயது, பிறந்த தேதி உள்ளிட்டவை மாற்றங்களுக்கு 75 ரூபாய் கட்டணமாகவும், பயோமெட்ரிக் முறையில் கண்கள் மற்றும் விரல் கைரேகைகள் பதிவு செய்வதற்கு 125 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: சிக்கிம் மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் 50% பேர் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து துறைகளுக்கும் அம்மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் உத்தரவிட்டுள்ளார். தலைநகர் கேங்டாக்கில் உயரதிகாரிகளுடன் நடத்திய கூட்டத்திற்கு பின் இந்த சிக்கன நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள ஓராண்டுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் முழு விடுமுறை நாளாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றை இலக்க மற்றும் இரட்டை இலக்க வாகனங்களை தினசரி மாற்றி அனுமதிக்கும் நடைமுறையை அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசு வாகனங்களை பயன்படுத்தி ஒரு மாவட்டத்தில் இருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லவோ அதிகாரிகளுக்கு அனுமதி இல்லை என்றும் சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமான் கூறியிருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அஜித் நாராயணா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 23-21 என்ற செட்கணக்கில் தைவானின் யுவாங் சி லியோவை வென்றார். இப்போட்டியில் துஷார் சுவீர், அஷ்மிதா சாலியா ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார். நடப்பாண்டில் 14 கரீப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியுள்ள பிரதமரின் அறிவிப்பை வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வரவேற்றுள்ளார். 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய கப்பல் மீது ஓமன் நாட்டு கடற்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின்

0: அஜித் நாராயணா வெண்கல பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:25. நேர்கள் இனி கேட்கலாம்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம், அரியலூர் மாவட்டம் வீராக்கன் யு ஸ்வேதா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெற கேட்கலாம்.
0: மகளை வணங்கிடுவோம், உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இளமகளை வணங்கிடுவோம்.
1: முதலில்

0: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்து கொண்டு தன்னுடைய விவசாய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் அரியலூர் மாவட்டம் வீராக்கன் கிராமத்தைச் சேர்ந்த யு ஸ்வேதா ராமதாஸ் அவர்கள். நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்ப நீங்க வந்து விவசாயத்துல ஒரு ஒருங்கிணைந்த பணைய மாதிரி நிறைய வேலைகள் செய்யறீங்கன்னு கேள்விப்படுறோம். நீங்க என்னென்னலாம் செஞ்சுட்டு வரீங்க அப்படிங்கறத எங்களோட நேயர்களுக்கு சொல்லுங்க.
1: எங்களோட பாரம்பரிய இது வந்துட்டு முந்திரி சாகுபடி தான். அது வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு முறைதான் முந்திரி வந்து காய்க்கும். மத்த டைம்ல வந்து ஃபேஸ் வந்து சும்மா இருக்கு, அதை ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடியில தீவன புல் வந்து சாகுபடி செஞ்சுட்டு இருக்கோம். மாடு வளர்த்துட்டு இருக்கோம். அடுத்து கடலை போட்டிருக்கோம், உளுந்து போட்டிருக்கோம். வீட்டுக்கு தேவையான காய்கறி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம்.
0: சேர்ந்து செய்யறீங்க?
1: ஆமா.
0: கோழியும் வச்சிருக்கீங்க?
1: கோழி, ஆடு, மாடு.
0: அதாவது எந்த இடத்தையும் ஃப்ரீயா விட்டுற கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. அதாவது நம்மாழ்வார் சொன்ன போது சூரிய ஒளியானது நிலத்துல படக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இருக்கிறீங்கம்மா. அழகு. இப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை தான் முந்திரி விளையுது அப்படின்னு சொல்றீங்க, எந்த பட்டத்துலமா விளையும் அது?
1: மார்ச் விட்டு மே மாசம் வரைக்கும் விளையும், அந்த டைம் மட்டும் தான் விளையும்.
0: இப்ப எத்தனை ஏக்கர்லமா முந்திரி வச்சிருக்கீங்க?
1: ஒரு 5 ஏக்கர்ல வந்து முந்திரி இருக்கு. கடலை, உளுந்து இதெல்லாம் சாகுபடி செய்யறதுக்காக 2 ஏக்கர் தனியா விட்டுருக்கோம்.
0: சரிம்மா, இப்ப 3 ஏக்கர்ல முந்திரி இருக்குன்னா மொத்தம் எத்தனை கண்ணுமா இருக்கும்?
1: ஒரு ஏக்கருக்கு வந்து 40 விட்டு 50 இருக்கும், VR3 கண்ணு.
0: சரிம்மா, இந்த போடப்பட்டத்துல எத்தனை மூட்டை அறுப்பீங்க?
1: எங்களுக்கு வந்து 15 மூட்டை கிடைக்கும். 1.5-2 லட்சம் ரூபா வரைக்கும் விற்பனை செய்யற மாதிரி கிடைக்கும். ஒரு மூட்டை வந்துட்டு 13,000-12,000 அந்த மாதிரி.
0: அப்புறம் அதுக்கு கூலியே வந்துருமேம்மா? உழுக்கணும், அப்புறம் பொறுக்கணும், அப்புறம் உடைக்கணும், அந்த வேலையெல்லாம் நீங்களே செஞ்சீங்களா?
1: செய்யறதுல கம்மியான இதுதானே எங்கள்கிட்ட, அதனால வந்துட்டு நாங்க ஏவரிட்ட கொடுத்துறது.
0: பழத்தை மட்டும் எடுத்துட்டு கொட்டையை மட்டும் புடிங்க கொடுத்துருவீங்க?
1: கொட்டையை வந்து வித்துறது. ஒரு டைம் வந்து மூட்டையே அப்படியே 10 மூட்டை 15 மூட்டை அப்படின்ற மாதிரி ஏவரிட்ட கொடுத்துருவோம்.
0: சரிம்மா, இப்ப நீங்க VR3 கண்ணு வச்சிருக்கேன்னு, VR3 கண்ணு வந்து எங்க வாங்குவீங்க, இல்ல நீங்களே பயிர் விடுறீங்களா?
1: சோழமாதேவி பண்ண இருக்குங்க சார். அங்க பண்ணையில வந்துட்டு எங்களுக்கு தேவையான எல்லா உளுந்து, கடலை, முந்திரி கண்ணு, வாழைக்கண்ணு என்ன தேவையோ அனைத்துமே அங்க எடுத்துக்கலாம் சார். பண்ணையிலேயே வாங்கி
0: சோழமாதேவி வேளாண் அறிவியல் வந்து வாங்கிக்கலாம்.
1: அங்க வாங்கிக்கலாம்.
0: சரிங்கம்மா, இப்ப இந்த கண்ணு வைக்கிறதுக்கு எவ்வளவு இடைவெளி விடுவீங்க?
1: இடைவெளி வந்து ஒரு 12 அடி அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல விடுவோம். கொஞ்சம் அது படர்ந்து படர்ந்து லேட்டா தான் வரும். குறைஞ்சது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சுதான் மரமாகும். அது வரைக்கும் கொஞ்சம் கண்ணாதான் இருக்கும். கவாத்து பண்ணி மீடியமா அழகா வச்சுக்கிறது அப்படிங்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: சரிம்மா, இந்த கவாத்து வெட்டுறது எப்பமா வெட்டுவீங்க? இல்ல அது கூட வரணும்ங்கிறதுக்காக வெட்டுவீங்களா, இல்ல நிறைய கிளை வெடிச்சிட்டு வரணும்?
1: நிறைய கிளை வெடிச்சு வந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய இன்னும் காய்க்கும் அப்படின்றதுக்காகவும் அழகாவும் இருக்கும். அடுத்து அடியில இருக்கிற பேஸ் வந்துட்டு வேற ஏதாவது விவசாயம் பண்ணலாம், நீட்டா வச்சுக்கலாம்.
0: கூடாத மாதிரி மூடிடுச்சுன்னா
1: கீழே ஃபுல்லாவே கிளை வந்து எதுவுமே இல்லாத ஃபுல்லாவே கவாத்து பண்ணிடுவோம். மேல மட்டும் கிளை போயிட்டு இருக்கிற மாதிரி. இப்ப இந்த கீழே இருக்கிற இடத்துல அந்த தீவன புல் வந்து சாகுபடி, உளுந்து சாகுபடி, கடலை சாகுபடி இந்த மாதிரி.
0: அது மாதிரி போட்டா முந்திரி சாகுபடி எதுவும் குறையுமாமா? நீங்க மூடு பயிரா போட்டீங்கன்னா அதோட சத்தம் எல்லாம் இது எடுத்துக்குமா? அப்படி எதுவும்
1: இல்ல. இப்ப வந்துட்டு இந்த தீவன புல்லுக்கு உரம் போடுறோம், தண்ணி விடுறோம். இது எப்பயுமே நீர் வந்து பாஞ்சிட்டு இருக்குல்ல,

0: இதுக்கு பராமரிக்கிறோம்ல, இந்த சத்து வந்து அந்த முந்திரிக்கு எடுத்துக்கும். அதனால எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து குறைஞ்ச மாதிரி இல்லை. அந்த ஒரு 3 மாசத்துக்கும் எதுவுமே அடியில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தண்ணி நல்லா பாயிற மாதிரி உரம் போட்டு நல்லா இது பண்ணிப்போம். நல்ல ஒரு லாபமாக தான் சார் இருக்கு.
1: ஆமா, முந்திரி செடிக்கு அடியிலேயே தீவன பயிரும் பயிரிடுறேன்னு சொன்னீங்க.
0: ஆமா சார்.
1: உங்க பகுதியில் அந்த மாதிரி செய்யறாங்களா?
0: யாரும் செய்யல சார். நம்ம அரியலூர் மாவட்டத்துல நாங்க மட்டும் தான்.
1: உங்க ஊர்ல நீங்க மட்டும் செய்றீங்க?
0: நம்ம மாவட்டத்துல
1: மாவட்டத்திலே நீங்க மட்டும் தான் செய்றீங்களா? சிறப்பு. எப்படி அந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சு?
0: நாங்க மாடு வச்சிருக்கோம், நடுவுலாம் இந்த மாதிரி எல்லாம் நாங்க எதுவும் செய்யல. அதனால வக்கீல் வந்து நாங்க காசுக்கு வாங்கி மாட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப கொடுக்கும் போது மாடு ஃபுல்லாவே வக்கீலே சாப்பிட்டுட்டு இருக்கு. பசும் தீவனம் சாப்பிட்டா கொஞ்சம் இன்னும் நல்லா பால் கறக்கும், நல்லா இருக்கும். தீவன செலவு நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்சதுன்னா லாபம் கிடைக்குமே. எனி டைமும் வக்கீலையே கொடுத்துட்ருக்கோமே, ஏதாவது பசுமையாக அது கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போது வந்துட்டு சோழமாதேவி கேவிகேவில் போயிட்டு ஆலோசனை கேட்டோம். அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, கோயம்புத்தூரில் வந்து காலேஜ் இருக்குது, அங்கே வந்து மாட்டுக்கு வந்து தீவன புல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, ஆராய்ச்சி நிலையம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கேருந்து ஆன்லைனில் வாங்கி போட்டோம்.
1: இப்போ
0: விதையும் இருக்குது, கரணையும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே வாங்கி போட்டோம். 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எந்த ஒரு ஏறு வெட்டுற வேலை எதுவுமே கிடையாது.
1: 10 வருஷமா ஏறு ஓட்டலையம்மா?
0: 10 வருஷமா ஏறு வெட்டல. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கட்டிங் வந்து 70 நாள் ஆகணும். அதுக்கடுத்து 15 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை கட் பண்ணி மாட்டுக்கு கொடுக்கலாம். இப்ப 10 வருஷமா கரெக்டா அதை மெயின்டைன் பண்றோம்.
1: எத்தனை ஏக்கர்?
0: ஒரு ஏக்கர் போட்டிருக்கோம். நாங்க வந்து 10 மாடு வச்சிருக்கோம்.
1: அதாவது முந்திரியோட சேர்த்து ஒரு ஏக்கர்ல மட்டும்
0: போட்டிருக்கோம். ஒரு ஏக்கர்ல போட்டிருக்கோம்.
1: தீவன புல்ல என்னென்ன ரகம் எல்லாம் போட்டிருக்கீங்க?
0: கோவை இருக்கு, மக்காசோள நெப்பு இருக்கு, குட்டை நெப்பு இருக்கு, BH1 பங்களாதேசிய நெப்பு இருக்கு, வேலி மசாலா, அகத்தி, சவுண்டல், மல்பரி, கோஎஃப்X 31, கோஎஃப்X 29. இந்த ஒரு ஏக்கர்ல வந்து 10 ரகம் போட்டிருக்கோம். அப்புறம் சுஜித்ரா நெப்பு, சூப்பர் மம்புசா, அப்புறம் அமெரிக்கன் 5G எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எடுத்து எடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி.
1: அந்த ஒரு ஏக்கர் எத்தனை சென்ட்? இதுதான் போடணும்னு எப்படி
0: 10 சென்ட் ஒரு இது அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு ஏக்கர் வந்து பிரிச்சுட்டோம். கரெக்டா ஒன்னு ஒரு ஒரு இது. ஏன்னா கஸ்டமர் யாராவது வந்தாலும் உள்ள என்ட்ரி ஆனா இது வந்துட்டு குட்டினை பேரு, இதோட குரோத் அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அதனால கரெக்டா ஆர்டர் ஆர்டரா வந்துட்டு இது பண்ணி பிரிச்சிருக்கோம் ஒரு ஏக்கர்.
1: சிறப்பு. வக்கீல் போடுறது சரி வேண்டாம்னு சொன்னா ஒரு பசந்தாள் போன, அதுலயும் 10 வெரைட்டி 12 வெரைட்டி அகத்தி, வேலி மசாலா, அது மட்டும் இல்லாம நேப்பியர்லயே பல வெரைட்டி போடுறீங்க, இது எப்படி சமாளிக்க முடியும்?
0: ஒவ்வொரு நேரத்துலயும் ஒவ்வொரு புரோட்டீன் இருக்கும். அப்புறம் நம்ம டெய்லி ஒரே சாப்பாடை சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல. டெய்லி ஒரு ஒரு இது கிராஸ் பண்ணி கொடுத்தா அதுல இருந்து
1: சாப்பிடுவாங்க.
0: அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ஈல்டு கிடைக்கும், பால் கறக்கும். ஒவ்வொன்றத்துலயும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ரகமா வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஒரு ஒரு நாளைக்கு வந்து கோஃபையும் மக்காசோள நெப்பேரும் போடுவோம். ஒரு நாளைக்கு குட்டை நெப்பேரும் ரெட் நெப்பேரும் கிராஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலைக்கு ஒவ்வொரு இது கொடுக்குறது. ஒரே சாப்பாட்டை அப்படியே திரும்ப திரும்ப கொடுக்கறது இல்ல.
1: சரிங்கம்மா. உங்களுடைய மாடெல்லாம் புண்ணியம் பண்ண மாடுமா? அதே போல அதிகமான தண்ணி தேவைப்படுமா?
0: எங்கள்கிட்ட போர் இருக்கு, கிணறு இருக்கு, தண்ணி பிரச்சனை எங்களுக்கு கிடையாது. அடுத்து நாங்க கொல்லைக்கு வந்து உரம் அதிகமா யூஸ் பண்றது இல்ல. கவர்மெண்ட்ல வருஷத்துக்கு வந்து ஒரு 10 மூட்டை 5 மூட்டை கொடுப்பாங்க, அதை மட்டும்தான் வந்துட்டு உரம்னு சொல்லி யூஸ் பண்ணோம். காசு கொடுத்து நாங்க உரம் வாங்கி இது வரைக்கும் கொல்லையில யூஸ் பண்ணது கிடையாது. வாய்க்கால் வந்து சிமெண்டாலேயே செட் பண்ணி வச்சிருக்கோம். எங்களோட மாட்டோட யூரின் சாணி இது ரெண்டுமே வந்துட்டு எல்லாமே கழுவி அதுவும் அப்படியே வயல்ல போய் பாயிற மாதிரியே வச்சிருக்கோம். அதுல எங்களுக்கு கொஞ்சம் செலவு கம்மி. இப்ப வந்துட்டு இந்த தீவன புல்ல வந்து மாட்டுக்கும் கொடுக்கறோம், ஆட்டுக்கும் இதே தான் கொடுக்கறோம், கோழிக்கும் இதே தான் கொடுக்கறோம். கவர்மெண்ட்ல மிஷின் கொடுத்தாங்க, சாப் கட்டரு, ஃப்ரெஷ் கட்டரு, பால் கறக்குற மிஷின் எல்லாமே இருக்கு எங்கள்கிட்ட. இந்த மிஷின்ல வந்து தூளாக்கி ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துறது. ஃபர்ஸ்ட் கோழிக்கு வந்துட்டு அரிசி இந்த மாதிரி சாப்பாடு இதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 350 கோழி இருக்கு. செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தது. அப்போ இதை போய் கோழி சாப்பிட்றத நாங்க பார்த்தோம். பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நைஸா அரைச்சி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமே, சீக்கிரம் வெயிட் ஏறுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோழியை வந்து பழக்கப்படுத்தணும். நைஸா கொடுத்து அதோட கொஞ்சம் அரிசி இதெல்லாம் கலந்து கொடுத்து பழக்கப்படுத்தணும். இப்ப வந்து கோழி இதை நல்லா விரும்பி சாப்பிடுது.
1: இதுல
0: எங்களுக்கு கொஞ்சம் காசு கம்மியாவது, தீவன செலவு வந்து குறைச்சிட்டோம். ஆட்டுக்கு இதான் குடுக்கறோம்.
1: இப்ப கோழி வந்து ஒரு 300 பக்கமா வச்சிருக்கீங்க, அதை எப்படி பராமரிக்கிறீங்க?
0: திறந்த வெளியில தான் சார் போயிட்டு மேய்ஞ்சிட்டு வரும், எதுவும் அடைச்செல்லாம் வைக்கிறது இல்ல. ஈவினிங் ஆனா வந்துரும், அதை அப்படி பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம். சின்ன இதுல இருந்து கரெக்டா போய் மேய்ஞ்சிட்டு கரெக்டா வந்து அடைஞ்சிருவாங்க.
1: அதுக்கு கூடாரம் மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க?
0: ஆட்டுக்கு மாட்டுக்கு கொட்டா இருக்கு, மேல இருக்கிற ஃபேஸ் ஃப்ரீயா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பரன் மேல அப்படியே ஸ்டிக் மாதிரி அடிக்கி அது மேல கோழி போய் செட் ஆயிக்கும். மாட்டுக்கு மேல கொஞ்சம் ஃபேஸ் இருக்கிறதுல அங்கங்க டக

0: தப்பா அந்த மாதிரிலாம் வந்துட்டு கட் பண்ணி கட் பண்ணி அரை மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் போயிட்டு கோழி முட்டை விட்டுரும், நாங்கள் எடுத்து வச்சுப்போம்.
1: ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி ரொம்ப அழகாக செஞ்சுட்ருக்கீங்கம்மா. இப்போ நீங்கள் இந்த 1 ஏக்கர் முந்திரியில் தான் இத்தனை வகையான தீவன பயிர்களை பயிரிட்டுருக்கீங்க. மிச்சம் 2 ஏக்கரில் வேறு என்னம்மா செய்கிறீங்க? அந்த ஊடு பயிரா?
0: இங்கே வந்து தண்ணி வசதி இல்லை. ஊடு பயிரா வந்துட்டு ஒரு டைம் இந்த மழை சீசனில் மட்டும் உளுந்து விதைக்கிறது, மற்ற டைம் எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ இந்த மாடுலாம் வந்துட்டு பண்ணையிலே இருக்கும்ல, ஒரு ஒரு டைம் மாடு இதெல்லாம் மாடு எல்லாத்தையும் ஓட்டிட்டு போய் மேய்ச்சிட்டு வந்து கட்டுவோம் சார்.
1: முந்திரி இலைய கடிச்சிடாதா?
0: மாடு வந்து சாப்பிடாது, ஆடு தான் சாப்பிடும். சாப்பிட்டாலும் திரும்ப குறுத்து வந்துடும், மழை பெய்யும் போது குறுத்து வந்துடும். அப்புறம் 3 மாசம் உளுந்து மறைப்போம், அப்படி இல்லாட்டினா 2 மாசத்து உளுந்து இந்த மாதிரி ஏதாவது வரைச்சிக்கிறது.
1: உளுந்து என்ன வெரைட்டிம்மா?
0: உளுந்து வம்பன் 8 தான் சார் பெரும்பாலும் இது பண்றது. அப்புறம் நாட்டு உளுந்து
1: இருந்தாலும்
0: அது
1: சரி. மிச்ச 2 ஏக்கர் இருக்குல்ல?
0: ஆமா சார்.
1: ஃப்ரீயா விட்டுருக்கீங்களா? அதுல என்னென்ன விவசாயம் பண்றீங்க?
0: அதில் வந்து கடலில் வந்து சாகுபடி பண்ணுவோம் சார். அப்புறம் உளுந்து வந்து ட்ரக்கு மூலியமாக வரிசையாக இது பண்ணுவாங்களா சார், அந்த மாதிரி இந்த ரெண்டும் தான் மாற்றி மாற்றி செய்வோம்.
1: சரிம்மா. கடலை எந்த பட்டத்தில் போடுவீங்க?
0: கடலை வந்துட்டு எனி டைம், ஏன்னா நம்மளுக்கு ஆட்டுக்கு வேணும் மாட்டுக்கு கொடி வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்ச நாள் ஃபேஸ் விட்டுட்டு ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி செஞ்சுட்டு தான் இருக்கும்.
1: கடலை போட்டோன்னா அடுத்து உளுந்து உளுந்து
0: ஆமாம் உளுந்து போட்டோன்னே அது மாதிரி ஃப்ரீயாக இருக்காது, ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம போர் இருக்குது, தண்ணி வசதி இருக்குது. அப்போ கேவிக்கையில் ஆலோசனை கேட்டுப்போம் சார், இந்த மாதத்தில் என்ன பயிர் வைக்கலாம், என்ன செய்யலாம். அவங்களோட ஆலோசனைப்படி நடந்துட்டுருக்கோம். எங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, இதை செய்யுங்க, இந்த டைம் இதை செஞ்சிங்கன்னா இதில் லாபம் கிடைக்கும், இந்த ரகம் உளுந்து போடுங்க, இந்த ரகம் கல்லை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேவிக்கையில் வந்து எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. நேராக வந்துட்டு விசிட் பண்ணி இப்படிலாம் செய்யுங்க, இப்படி செய்ய பிளான் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மருந்து அடிக்கணும், இப்போ களை அடிக்கணும், இப்போ ரிச் அடிக்கணும் காய்க்கிற நேரத்தில் அப்படி சொல்லிட்டு ஃபாலோ
1: தடுப்பூசி போறதா இருக்கட்டும்.
0: கோழிக்கு மருந்து எல்லாம் அப்பப்ப மாசம் மாசம் என்னென்ன கொடுக்கணும்ன்றது அதை பார்த்து கொடுத்துருவோம். பெரும்பாலும் மஞ்சள் தண்ணி, உப்பு, சின்ன வெங்காயம் அவை எப்பயுமே போட்டுறது நாங்க. அப்புறம் கீழநெல்லி, அதை வந்து ஏதாவது நோய் வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு அதை அரைச்சி வைப்போம், சாப்பாட்டுல கலந்து வச்சிருவோம். அப்புறம் குப்பை மீனி, அதையும் கலந்து வச்சிருவோம். அந்த அம்மா இந்த மாதிரிலாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்புறம் வந்து பன்னி கறி, அந்த நெய் எடுத்து கொடுத்தா நோய் எதுவும் வராது அப்படின்றதுக்காக அந்த நெய் எடுத்து சாப்பாட்டுல கலந்து அது கொடுத்துருவோம். இயற்கையாக தான் நாங்கள் வளர்க்குறோம், எதுவும் வந்து அடைச்சி வச்சுட்டு வளர்க்க கிடையாது, இயற்கையாக ஃப்ரீயாக விட்டு தான் வளர்க்குறோம். அதனால நோய் வந்து எதுவும்
1: 5 ஏக்கருக்குள்ள
0: ஆமாம் கடலில் போட்டிருக்கோம்ல, அதில் இருக்கிற புழு பூச்சி இதெல்லாம் என் கோழி வந்து சாப்பிடும்.
1: அதனால வந்து கடலில் விளையிறது அதாவது போட்டு
0: அது எதுவும் அந்த அளவுக்கு அந்த தண்ணி விடுற டைமில் மட்டும் அது காயிற வரைக்கும் ஒரு 2 நாள் குறைஞ்சபட்சம் அடைச்சி வச்சிருப்போம். இல்லைன்னா கால் வந்து நகத்தை வந்து கட் பண்ணிவிடுவோம். கோழிக்கு கட் பண்ணிட்டா 2 நாள் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணிடுறது நாங்க.
1: சிறப்புங்கம்மா. முக்கியமா இந்த கோழி வளர்க்குறவங்களுக்கு இந்த வெயில் காலத்துல திடீர்னு மழை பெய்ஞ்சுன்னா சோட விடுவோம்மாங்க, அது எப்படி சமாளிப்பீங்க?
0: டாக்டர்கிட்ட கேட்டுட்டு ஏதாவதுனா மெடிசன் வாங்கி போட்டுருவோம்.
1: முழுக்க மருத்துவரோட ஆலோசனை தான்.
0: ஆலோசனை கேவிக்கே சோழமாதேவில இவங்க ரெண்டு பேரையும் ஏதாவது ஒண்ணுனாலும் உடனே கால் பண்ணி ஆலோசனை கேட்டுட்டு ஒரு கைடன்ஸ் இருந்தாதான நம்ம செய்ய முடியும், நல்லா சக்சஸ் ஆக முடியும்.
1: ஆமா, இப்ப ஒரு 3 ஏக்கருக்கு முந்திரி, அப்புறம் 10 மாடு, ஆடு, கோழித்தையும் நீங்களும் உங்க கணவர் மட்டுமே சமாளிச்சிட முடியுதாமா, இல்ல கூடுதலா எதுவும் வேலையால் வச்சிருக்கீங்க?
0: ஆள் வச்சிருக்கோம் சார். இப்ப ஆர்டர் இன்னைக்கு வந்து 5000 கருணாத்தீவனுக்குள்ள ஆர்டர் வருதுன்னா அன்னைக்கு வந்துட்டு 5 பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஆள் கூப்பிட்டுப்போம். உங்களுக்கு வந்துட்டு 400 ரூபா சம்பளம், 2 வேளை சாப்பாடு கொடுக்கணும், 2 வேளை டீ கொடுக்கணும். அப்போ வந்துட்டு 5000 ரூபாங்கும் போது அவங்களுக்கு ஒரு 2000 ரூபா போச்சுனாலும் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்து 3000 ரூபா நிற்கும். தீவனப்புள் வந்து மார்க்கெட்டிங்கும் பண்றோம், கர்ணை வந்து சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஆன்லைன்ல வந்துட்டு புக் பண்ணிட்டோங்கன்னா அவங்களுக்கு என்ன ரகம் தேவைப்படுதோ அந்த ரகத்தை வந்துட்டு டெலிவரி பண்ணிடுவோம் சார். ஃபார்மை பார்த்துட்டு நேரடியாக வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுனாலும் எடுத்துகிட்டு போகலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தால். அந்த டிஸ்ட்ரிக்டும் ஹைதராபாத் வரைக்குமே ஓரளவுக்கு ரீச் ஆகுது கர்ணை. இங்கே சேலம், திருச்சி, நாமக்கல், துறையூர் கால் பண்ணி கேட்பாங்க, கேட்கும்போது அவங்களுக்கு பார்சல் அனுப்பிவிடுவோம். அந்தமாரி ஆன்லைன் பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கோம், இதனாலையும் ஒரு நல்ல ஒரு லாபமா இருக்கு.
1: இப்போ உங்க பகுதியில் பசுந்தீவனத்துக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்காமா? ஒரு நாள் எத்தனை கிலோ அறுப்பீங்க?
0: கரணையை வந்து சேல்ஸ் பண்றோம்ல சார், அந்த சோலையை வந்து எங்கள் மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, கரணை வந்து அவங்கள்ட்ட வித்துருவோம். அப்புறம் எங்க மாட்டுக்கு எவ்வளவு தேவை, ஒரு 50 கிலோ அந்த மாதிரி நிற்போம். பக்கத்துல எல்லாம் நிறைய பேர் நல்லலாம் இல்லாத இருப்பாங்க, அவங்க வந்து 10 கிலோ வேணும், 50 கிலோ வேணும், 1 டன் வேணும், 2 டன் வேணும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிலோ வந்து 5 ரூபான்னு சொல்லிட்டு கட் பண்ணி மிஷின்ல கொடுத்து தூளாக்கி நைஸாக்கி 50 கிலோ கிளாக்ல வந்து தச்சுட்டு ரெடி அப்படி சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னா அவங்க வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. பக்கத்துல இருக்கிற ஃபார்மருக்கும் கொடுக்குறோம், அவங்களும் எடுத்துப்பாங்க.

0: அப்புறம் எங்க மாட்டுக்கு கொடுக்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குங்கும் போது அதை வந்து சைலேஜ் ஊருக்கா தீவனப்புல்லாம் வந்து ரெடி பண்ணி பேரலில் வந்து நாங்கள் வச்சுப்போம். கட் பண்ணி கொடுக்க முடியாத டைமில் ஊருக்கு போகும்போது எங்கேயாவது வெளியில் போகும்போது இந்த சைலேஜை வந்து எங்கள் மாட்டுக்கு எடுத்து கொடுத்துட்றது, இல்லை யாராவது வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது ஒரு அமௌண்ட்டுக்கு வித்துறது சார். எதையும் வந்து வேஸ்ட் ஆக்கிறது கிடையாது.
1: நீங்க தொடக்கத்திலே சொல்லிட்டீங்க, நிலத்துல இருந்து ஒரு பிட்டு கூட விட மாட்டேங்கிறீங்க.
0: இப்ப 10 சென்ட்ல 5 சென்ட் எங்க மாட்டுக்கு, 5 சென்ட் வந்து மார்க்கெட்டிங்க்குன்னு சொல்லி அதையே ரெண்டா பிரிச்சிரும். பிரிச்சுட்டு இவ்வளவுக்கு எங்க மாட்டுக்கு அத சின்னதா இருக்கும் போதே மாட்டுக்கு கொடுத்துறது. இது வந்துட்டு ரெண்டால் உயரம் இருக்கும். கட் பண்ணாலே ஒரு பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு விற்கலாம்.
1: ஒரு கிலோ வந்துடும் உங்க கணக்குக்கு.
0: ஆமா சார்.

0: ஒருங்கிணைந்த பண்ணையத்தை ரொம்ப அழகா ஒருங்கிணைச்சு பல பயிர் சாகுபடியோட கால்நடை வளர்ப்புலையும் அதிக லாபத்தை ஈட்டிட்டு வராங்க. அரியலூர் மாவட்டம் வீராக்கன் யூ ஸ்வேதா அவங்க. ஏன்னா முந்திரி சாகுபடிக்கு சரியான நேரத்துல கவாத்து செய்யும் போது அதிக கிளைகள் விட்டு காய்கள் அதிகமா பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இதுல ஊடுபயிரா உளுந்து கடலை தீவனப்பயிர். தீவனப்பயிர்ல 10 விதமான ரகங்களை நடவு செய்து இத ஆடு மாடு கோழிகளுக்கு தீவனமாவும் கொடுத்துட்டு வராங்க. இதனால தீவன செலவும் ரொம்பவே குறையுது. குறைஞ்ச செலவுல நிறைஞ்ச வருமானம் பாக்கணும் அப்படின்னா சில பல நுணுக்கங்களை நாம கையாண்டுதான் ஆகணும் அப்படின்னும் வேளாண் அறிவியல் நிலையமும் பல ஆலோசனைகளை கொடுக்கறதுனால பயிர் சாகுபடியும் எந்த தொய்வும் இல்லாம போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தன்னோட அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க.
1: நாம இருந்திடலாம் மகிழ்ச்சியாக செல்ல கண்ணு.
0: இது மட்டும் இல்லைங்க, இன்னும் கால்நடை தீவனத்துக்கான அறவை இயந்திரம் எந்த அளவுக்கு கை கொடுக்குது, விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது, மாடு வளர்ப்புல தனக்குள்ள அனுபவங்கள் என்னென்ன அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம கிட்ட பகிர்ந்து கையிருக்கிறாங்க.
1: நீ முன்னேறத்தான் வழி பறக்கும் செல்ல கண்ணு, பதிவு செஞ்சு குழுவ மச்சு பக்குவமா விற்பதற்கும் வாங்கு.
2: இப்ப நீங்க வந்து இந்த தீவனப்புள்ள பொடியா ஆக்குறதுக்கு என்ன மிஷின் பயன்படுத்துறீங்க?
3: மிஷின் வந்து கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க. அது வந்துட்டு எப்படின்னா கரண்ட் தான், சுவிட்ச் போட்டோம்னா ஹோல்ஸ் ரவுண்டு ஆயிட்டே இருக்கும். நம்ம வந்து டச் தான், இப்ப எடுத்து வச்சாலே அதுவாவே தூள் ஆயிடும், நைஸ் ஆயிடும்.
2: நைஸ் ஆனதுதான் கோழிக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு
3: எல்லாத்துக்கு. இது வந்து ஸ்டேஜ் ஸ்டேஜா மேல இருக்கிற அந்த சோலைய வந்து ஆட்டுக்கு வச்சிருவோம். மாட்டுக்கு ஃபுல்லாவே கொடுத்தா கூட சாப்பிட்டுடும். மாடு சாப்பிட்டுட்டு அந்த மீதி தண்டு ஏதாவது கிடந்துச்சுன்னா அதை மிஷின்ல எடுத்து போட்டு அதை கோழிகிட்ட கொடுத்துருவோம்.
2: இது எல்லாத்துக்கும் ஒரே மிஷின் தான்.
3: ஃபர்ஸ்ட் நாங்க வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வாங்கினோம், 5 லட்சம் ரூபாய் வாங்கினேன். அந்த லோன்ல மிஷின் எல்லாமே
2: வாங்கினோம்.
3: ஒரு மிஷின் வந்து 30,000-35,000 அந்த மாதிரி வரும். பால் கறக்குற மிஷின் எல்லாமே, ஃப்ரெஷ் கட்டுறது இதெல்லாம் வாங்கணும்னு
2: சொல்லிட்டு
3: இந்த தீவனத்தை வந்து கட் பண்றதுக்கு அறுக்கிறது. அறுவாயில வச்சுட்டு இவ்வளவுக்கு அறுத்து இது பண்ண முடியாது. மிஷின் தான் கொஞ்சம் ஆள் வச்சுட்டு அறுத்துட்டோம்னா கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக அறுத்து
2: தள்ளிடுவோம்.
3: ஒரே மிஷின்ல 2-in-1 சொல்லிட்டு ரெண்டு வேலை இருக்கு. இதுல மாட்டுக்கும் மாவு அரைச்சிக்கலாம், கோழிக்கும் அரிசியை வந்துட்டு அரைச்சிக்கலாம். அரிசியும் அரைச்சிக்கலாம். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கணும். ரெண்டு மிஷின் இருக்கு. இப்போ 1,000 டன் கேட்டா கூட டக்குன்னு ரெண்டு மிஷின்லயும் ஓட்டி கொடுத்துருவோம். அவங்க லாரி டாடா ஏசி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு போவாங்க.
2: இப்ப அதே போல மாடும் வளர்க்குறீங்க, இப்ப ஒரு நாளைக்கு எப்படி எல்லாம் பராமரிக்கிறீங்க, என்னென்ன மாதிரி தடுப்பூசி போடுவீங்க, எந்தெந்த நேரத்துல போடணும், அந்த விவரங்கள்லாம் சொல்லுங்கம்மா.
3: காலையில வந்துட்டு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவோம். எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி காட்டணும். அவங்கள பிடிச்சி வெளியில ஃப்ரீயா கட்டிட்டு தண்ணி காட்டிட்டு அதுக்கு எடுத்துட்டு வந்துட்டு பால் கறப்போம். பால் கறந்துட்டு முதல் நாளே தீவனத்தெல்லாம் ரெடி பண்ணி அறுத்து வச்சிருப்போம். அந்த தீவனத்தை வந்துட்டு பால் கறந்த கொஞ்ச நேரத்திலே போட்டுருவோம், அது சாப்பிட்டுடும். சாப்பிட்ட பிற்பாடு திரும்ப வந்து ஒரு 12 மணி 1 மணிக்கு காலையில ஒரு டைம், மதியம் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், 3 டைமும் கொடுத்துட்றது. தடுப்பூசின்னு வந்துட்டு பார்த்தா டாக்டரோட ஆலோசனைப்படி இந்த கோமாளி அதுக்கு மஞ்சக்காமலை ஊசி இந்த மாதிரி போட்டுக்கிறது.
2: சரி, கோமியம் அந்த சாணி எல்லாம் வந்து நேராக வயலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க எதுவும் குப்பை கூவி மாதிரிலாம் வச்சுக்கலையா?
3: கவனை நாங்கள் வந்து கட்டி கவனையிலே உள்ள எல்லாமே போடுறதுனால வெளியில வந்து எதுவுமே குப்பை இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அதுலேயும் சாணி யூரின் மட்டும்தான் இருக்கும், சுத்தமாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நாங்கள் அதை அள்ளுறது இல்லை, பெரும்பாலும் அள்ளிட்டு ஏன் அப்படி சொல்லிட்டு தண்ணி வச்சுட்டு காட்டினோன்னா எல்லாமே கிளீன் ஆகிடும், அப்படியே போயிட்டு

0: வயலில் இதாகிடும். ஸ்மெல் இல்லாத இருக்கணுன்றதுக்காக காலை மாலை இருவேளையுமே கழுவி விட்டுருவோம். முந்திரிக்கு வந்துட்டு மாட்டோட சாணியை வந்து கொடுக்கணுன்றதுக்காக ஆள் இருக்கும்போது அவங்க சாணி அள்ளி இது பண்ணிடுவாங்க. உரம் முந்திரிக்கு வந்துட்டு சாணியோட எருவை
1: சரி, அதே
0: உரம்
1: போல இந்த
0: வைக்கிறோம்.
1: இது கோழியோட எருவும் கொடுத்தாலும் முந்திரி நல்லா விளையுன்னு சொல்றாங்க, அது
0: கோழி
1: எப்படி
0: அங்கேயே
1: மாறும்?
0: தானே மேயுது, எல்லாமே கொடுத்துருவோம் சார், நல்லா காய்க்குது.
1: ஆமா, இப்ப உங்களுடைய ஒரு நாள் பொழுது அதை சொல்லுங்கம்மா. காலையில எந்திரிச்சு இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி வரையும் இயல்பா ஒரு நாளைக்கு இந்த வேலையெல்லாம் இருக்கும் சார். அப்படின்னா என்னென்னலாம் அப்படியே சொல்லுங்க.
0: காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை மாட்டு பிடிச்சி தண்ணி காட்டி அதை வெளியில கட்டிடுறது.
1: சிறப்பு
0: கட்டிட்டு அதுக்கு பால் கறக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருவோம். அப்புறம் 7 மணிக்கு மேலே எங்கள் ஹஸ்பண்டு கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க வந்து அதுக்கு அந்தாண்ட பார்த்துப்பாங்க. பசங்க வந்து ஸ்கூலுக்கு போனோம், அப்புறம் அவங்களுக்கு சமைக்கணும், அதனால போயிட்டு 8 மணி வரைக்கும் 1 ஹவர் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறது. பசங்களை கிளப்பி விட்டு இவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு வருவோம். அதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து முடிஞ்ச உதவியெல்லாம் ஓரளவுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து அவங்கள அனுப்பி விட்டு நான் வந்தேன்னா வேளாள் வந்து 9 மணிக்கு வந்துருவாங்க. 9 மணிக்கு வந்தால் நானும் ரெடி ஆகிடுவேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களோட நிலத்துக்கு போயிடுவோம். போயிட்டு அங்கே தீவன புல் வந்து ரெடி பண்ணி மார்க்கெட்டிங் முதல் நாளே நம்மளுக்கு ஆர்டர் வந்துடும், இவ்வளோக்கு வேணும் இவ்வளோ கரணுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஆளுங்களை வச்சுட்டு கரணையை வந்து ரெடி
1: ரெடி
0: பண்ணி
1: பண்ணும்.
0: அதை பார்சல் ஆஃபீஸ் கொண்டு போய் ஜெயங்கொண்டம் 15 கிலோமீட்டர் இருக்குது, ஸ்கூட்டியில் போய் எடுத்துகிட்டு போய் போட்டு வந்துடும், பார்சல் போட்டு வந்துடும். டெய்லியும் ஆர்டர் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி ஆர்டர் இல்லாட்டினாலும் ஏதாவது கொள்ளையில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா அதை சுத்து எடுக்கிற வேலை அப்படின்னு சொல்லிட்டு
1: இருக்கும்.
0: ஏதாவது வேலை இருந்துட்டுருக்கு. அப்புறம் மாடு பார்க்குற
1: அப்புறம்
0: வேலை, கோழி பார்க்குற வேலை, விவசாயம் பார்க்குறோம், தண்ணி பாய்ச்சிற
1: அது
0: வேலை.
1: கோழி எல்லாம் எத்தனை மணிக்கு திறந்து விடுவீங்க?
0: கோழி காலையில் எழுந்திரிச்சோடனே திறந்துட்டுரும், திறந்து விட்டால் சாயந்தரம் அதுவாகவே வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, கதவை மட்டும்
1: ஆடலாம்
0: ஓப்பன் பண்ணி வச்சா போதும், ஒவ்வொன்றா தனித்தனியாக அடைக்கிறது இல்லை, ஓப்பன் பண்ணி வச்சா போயிட்டு அது இது அவங்கவுங்க இடத்துல வரும்.
1: ஆடலாமா?
0: ஆடும் அதேமாரி காலையில் ஒரு டைம் விடுவோம். இந்த தீவன புல் 1/2 ஏக்கர் வந்து ஃபுல்லாக வலை கட்டி விட்டுருக்கோம், அதில் போயிட்டு தானாகவே மேய்ஞ்சிட்டு டோர் மட்டும் லாக் பண்ணிடுறது,
1: அப்புறம் மதியத்துக்கு அப்புறம் மேல
0: அதுவே
1: அப்புறம்
0: எடுத்துக்கும்.
1: சாயங்காலம் பாலை கறந்துட்டு
0: ஆமாம், காலை சாலை ரெண்டு வேளையும் வந்து பால் கறக்கிற வேலை
1: முடிஞ்ச
0: இருக்கும்.
1: ஒருபாடு ஓரளவு 5 மணிக்கு ஃப்ரீ ஆயிருவீங்களா? 5-6 மணிக்கு
0: நைட்டு 8 மணி ஆகிடும், ஏன்னா 5 மணிக்கு தான் ஆளுங்களை வந்து கழிச்சு விடும். காலைல 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆளுங்க இருப்பாங்க, இந்த மார்க்கெட்டிங் இந்த வேலை போயிட்டு இருக்கோம். அது ஒருபாடு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம்னா அடுத்து பால் கறக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். அப்புறம் பால் எடுத்துகிட்டு போய் பண்ணையிலலாம் ஊற்றிட்டு 8 மணிக்கு வந்துட்டு அப்புறம் பசங்களை பார்க்கறதுக்கு வீட்டில் சமைக்கிறதுக்கு அப்படியே டைம் போயிடும், 9 மணி ஆகிடும் வேலையை முடிக்கிறதுக்கு.
1: ஸோ வந்து ஒரு 12-15 மணி நேரத்துக்கு மேலே வேலை இருக்கும் ஒரு
0: ஆமாம்,
1: நாளைக்கு.
0: இருந்துட்டு
1: சிறப்புமா
0: இருந்தாலும் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும், ஏன்னா மனசுக்கு பிடிச்ச வேலை நல்லா தான் போகும், விரும்பி
1: சரிங்கம்மா.
0: ஆசைப்பட்டு தான் செய்கிறோம் அந்த வேலையை.
1: சிறப்புமா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாகலாம் பண்ணுறதுக்கு எப்படிம்மா அந்த ஐடியா வந்துச்சு, அதை எப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கிறத சொல்லுங்கம்மா.
0: நாங்கள் ஆன்லைனில் தானே சார் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். நான் ஃபஸ்ட்டு விதை வாங்கும்போது 5000 ரூபாய்க்கு வாங்கினேன், 5 ரகம் தான் எனக்கு கிடச்சிது. அப்போ இன்னும் 5 ரகம் தேவைப்பட்டப்ப சுரேஷ் தேவராஜன் சொல்லிட்டு பெரம்பலூரில் அவங்கள்ட்ட வாங்கினேன். அப்புறம் விருத்தாச்சலத்தில் அங்கே காவேரி ஃபார்ம் இருக்குல்ல அங்கே வாங்கினேன். இப்போ நான் யோசித்தேன், இங்கே பெரம்பலூரில் இருக்குது, விருத்தாச்சலத்தில் இருக்குது, இதையே நம்ம செய்யக்கூடாது, நம்ம மாவட்டத்தில் யாருமே செய்யலைல்ல, நம்ம செஞ்சால் இங்கே இருக்கிறவங்களுக்கும் பயனாக இருக்கும், நம்மளுக்கும் நல்ல ஒரு வருமானம் வரும் இல்லை, அப்படி யோசித்து ஆரம்பித்து செஞ்சது தான் இது.
1: இப்போ நீங்கள் வந்து யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கீங்க, வச்சிருக்கும் போது நீங்க வீடியோலாம் எடுக்கணும், அந்த வேலையெல்லாம் யாருமா செஞ்சு தர்றது உங்களுக்கு?
0: எங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா சப்போர்ட் சார்,
1: அவரே செஞ்சு கொடுப்பாங்க.
0: அவரும் செஞ்சு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு எதுவும் அனுபவம் பெருசா இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல்லா எங்க ஹஸ்பண்டோட ஹெல்ப்போட தான் இந்த அளவுக்கு வந்துட்டு ரீச் ஆகும்.
1: குழந்தைங்களாம் என்னமா படிக்கிறாங்க?
0: பாப்பா வந்து 7th, தம்பி வந்து 4th படிக்கிறான், சின்ன பசங்க தான்.
1: ஐயா என்ன வேலையில இருக்காங்க?
0: கும்பகோணத்துல ஏஏ இருக்காங்க, ஈபில இருக்காங்க.
1: போயிட்டு வந்துருவாங்க,
0: டெய்லி போயிட்டு வந்துட்டு அவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ மார்னிங் ஈவினிங் செய்வாங்க. என்னென்ன உதவிலாம் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு போக முடியுமோ எல்லா உதவியுமே செஞ்சிருவாரு. அவரோட சப்போர்ட் இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு வந்து செய்ய முடிஞ்சது.
1: இப்ப விவசாயம் பண்றவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்னம்மா?
0: நான் விவசாயம் செய்யறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை வந்து நம்மளுக்கு வந்து அனுபவம் இருக்கும், இருந்தாலும் வந்துட்டு ஒரு படிச்ச ஒரு கைடன்ஸ் இருக்கிறவங்களோட நம்ம சார்ந்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஸா இருக்கலாம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது என்ன மெடிசன் கொடுக்கணும், இப்ப ஒரு கோழிக்கோ ஒரு ஆட்டுக்கோ ஏதோ ஒரு இதுனா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும்ன்றது தெரியாது. அதனால எப்பயுமே வந்துட்டு பர்சனலாக ஒரே டாக்டர்கிட்ட வந்துட்டு கன்சல்டிங் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் எனி டவுட்டு, எந்த ஊசி சன ஊசி வைக்கிறதா இருந்தாலும், வேற ஏதாவது பிரச்சனை, நீர்கட்டி மடி வீக்கம் இந்த மாதிரி நிறையா எது வந்தாலும் ஒரே டாக்டர் வச்சுட்டு அவங்களோட கைடன்ஸ்லயே போயிட்டு இருக்கணும். அடுத்து வந்துட்டு நம்ம பக்கத்துல எங்கேயாவது தோழமாதவி பண்ண மாதிரி ஏதாவது இருக்கும் அந்த பண்ணையில போயிட்டு அவங்களோட ஆலோசனை கேட்டு, சார் என்ன பண்ணணும், என்ன மருந்து கொடுக்கணும், இப்ப என்ன அடுத்து செய்யணும், அடுத்து என்ன பயிர் இருக்கு, என்ன

0: இருக்குது, கவர்மெண்டில் என்ன ஸ்கீம் இருக்குது எங்களுக்கு சொல்லுங்கள், எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டோன்னா அவங்க வந்துட்டு நம்மளை நல்லா இன்னும்
1: கொண்டு
0: மேலும்
1: போவாங்க.
0: மேலும் கொண்டுட்டு போயிடுவாங்க, நம்ம இன்னும் நல்லா சக்ஸஸ் ஆகிடலாம். எந்த ஒரு அனுபவமுமே இல்லாத 4 மாடு 3 மாடு ஆடு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா நம்ம நிறைய சாதிக்க முடியாது. இவங்களோட கைடன்ஸ்லாம் நம்ம கேட்கும்போது, கிளாஸ்லாம் போகும்போது அப்போ நம்மளுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், நம்ம அடுத்து அடுத்து இவங்கள மாதிரி செய்யணும், அடுத்து இந்த மாதிரி போகணும், அடுத்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்றது வரும். அடிக்கடி வந்து கிளாஸ் போகணும், மீட்டிங் போகணும், போனால் தான் வந்துட்டு அங்கே என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்ற அந்த ஆலோசனைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஆலோசனை கிடைச்சதுன்னா அப்போ நம்மளுக்காக ஒரு ஐடியா வந்து அப்போ செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சக்ஸஸ் ஆகலாம். இப்போ நாங்கள் ஒன்றை மட்டும் செய்யாத, இப்போ இத்தனை செய்கிறோம், இப்போ எனக்கு மாட்டில் வந்து லாபம் வரலினா அடுத்து வந்து கருணையில் இருக்குது, கருணையில் லாபம் வரலினா அடுத்து கோழி இருக்குது, கோழியில் வரலினா அடுத்து வந்து எனக்கு ஆடு இருக்குது, அப்படியே அடுத்தடுத்து எனக்கு வந்து நான் ஸ்டெக்காகி நிற்கும்போது ஏதோ ஒன்று என் கையை பிடிச்சிட்டு வந்துடும். தான் வந்துட்டு ஆலோசனை இருந்ததுனால தானே இப்போ
1: கட்டாயமா
0: இங்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்துட்டு ஆடு மாடுலாம் இன்சூரன்ஸ் இந்த டாக்டரோட கைடன்ஸ் இருந்ததுனால தான் இன்சூரன்ஸ் பண்ணிவிடுங்க, 250 ரூபா ஒரு இயருக்கு அப்படி சொல்லிட்டு கவர்மெண்ட்லேயே இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு அப்படி தான் ஒரு சர்க்கிள், நான் வந்துட்டு 80,000 ரூபா போட்டு மாடு வாங்கினா 10 லிட்டர் கறக்குற மாடு, 10-15 லிட்டர் கறந்துச்சு. அந்த மாடு பார்த்துட்டு கோமாளி நோய் வந்து அம்மு வந்து மாடு வந்து இறந்துடுச்சு, வாங்கி ஒரு 3 மாசம்தான் ஆச்சு. இறந்துட்டோடனே மனசு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் வந்துட்டு நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்ததுனால எனக்கு வந்து அந்த டைமில் வந்து மாடு இறந்துச்சுன்ற அந்த ஒரு வருத்தம் இருந்தது. ஆனாலும் நான் வந்து கடன் வாங்கி தான் அந்த மாடு வாங்கியிருந்தேன். இப்போ என்னன்னா ஒரு 5,000 ரூபாய் மட்டும்தான் குறைஞ்சிது. அப்போ கவர்மெண்ட்டில் வந்துட்டு அந்த பணத்தை வந்து எடுத்துட்டாங்க, அதனால கொஞ்சம்
1: நம்மளால
0: பேங்க்ல இருந்து
1: தாக்கு பிடிக்க முடியல.
0: தாக்கு பிடிக்க முடிஞ்சது. இதுக்கு வந்து டாக்டரோட ஆலோசனை இருந்ததுனால தானே நான் இதுல இருந்து தப்பிச்சு வெளியில வர முடிஞ்சது. இதுவே வந்துட்டு இந்த மாடு இறந்துருந்ததுன்னா நான் அன்னைக்கு உடஞ்சி உக்காந்துருப்பேன், இப்படி வந்துட்டு ஆயிடுச்சு, அப்ப
1: கட்டாயமா
0: அடுத்த டைம் எனக்கு வந்து அந்த செய்யணுன்ற அந்த எண்ணம் வந்திருக்காது. இப்ப அதனால வந்துட்டு எல்லாமே வந்து பாலிசி பண்ணி வச்சிடணும். அதனால ஒரு தொழிலை மட்டும் நம்ம கையில வச்சுட்டு கூடாது, நிறைய இருந்துச்சுன்னாதான் ஸ்டெக் ஆகாத வெளியில வந்துடலாம் அதுல இருந்து.
1: சரிங்கம்மா. அப்புறம் இந்த கடலை வந்து எப்படி பண்றது அதை பத்தி சொல்லுங்க.
0: இப்போ தீவனப்புல் எப்படி வந்து 10 ரகம் வச்சுருக்கோமோ இந்த கடலையும் அந்த மாதிரி தான். இப்போ 2 ஏக்கர் இருக்குல்ல, 2 ஏக்கரை வந்து 5 பிரிச்சிட்டோம். நாட்டுக்கல்ல வந்து குத்துக்கல்ல அது ஒரு ஃபேஸு, அதுக்கடுத்து கிர்னர் 5 TCGS கதரி நாட்டுக்கல்ல அப்படி சொல்லிட்டு இன்னும் இருக்கு ஒரு 2-3 கட்டைக்கல்ல அப்படிலாம் சொல்லியிருக்கு, அதுவும் ஒரு 5 ரகமாக போட்டிருக்கோம். இப்போ எப்படின்னா 4 மாசத்து கல்லுன்னு சொல்லி போட்டிருக்கோம். எல்லாருமே இந்த கட்டைக்கல்ல கட்டைக்கல்லுன்னு சொல்லிட்டு 3 மாதம் ஒரே கல்லையை தான் போடுறாங்க. இப்போ நாங்கள் 5 ரகம் போட்டதுனால ஒரு கிலோ வந்து 120 ரூபான்னு சொல்லிட்டு அந்த கல்லையை வந்துட்டு என்ன பண்ணுறது, வியாபாரிகள் இருக்காங்கள்ல அவங்கள்ட்ட விற்கிறது இல்லை கொடுக்கறது இல்லை, அவங்க வந்துட்டு கம்மியான ரேட்டுக்கு தான் நம்மள்ட்ட எடுத்துகிட்டு போவாங்க. 2,800 ரூபா 3,000 ரூபா இதை தாண்டி வந்து எடுத்துகிட்டே போக மாட்டாங்க. இதுவே வந்து அந்த கல்லை வந்து நம்ம சுத்தம் பண்ணி கரெக்ஷன் எல்லாத்தையும் பண்ணி கரெக்டாக தரமான ஒரு பொருளாக ஒரு கிலோ 120 ரூபா 130 ரூபான்னு சொல்லிட்டு விவசாயிகள்கிட்டே கொடுத்துட்றது. இதில் ஒரு நல்ல லாபமாக கிடைக்கும். ஒரு மூட்டை வந்துட்டு 40 கிலோ 5,000 ரூபான்னு சொல்லிட்டு விதைக்கல்லையாக விற்றுருவோம். அப்படி விதைக்கல்ல விற்காத டைமில் என்ன பண்ணுவோம்னா எண்ணெயாக அடி 1 லிட்ரு வந்து 250 ரூபா சொல்லிட்டு எண்ணெயை விற்றுருவோம். இந்த புண்ணாக்கை வந்து எங்களோட மாட்டுக்கு யூஸ் பண்ணிப்போம், அப்படி இல்லாட்டினா யாராவது கேட்டாங்களா எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படி சொல்லிட்டு 1 கிலோ வந்து 55 ரூபா 60 ரூபான்னு சொல்லிட்டு அதுவும் விற்றுரும். அதுலேயும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கிது எங்களுக்கு. எங்களோட வீட்டுக்கு வந்து இந்த கடலை எண்ணெய் இதெல்லாம் ஆடி யூஸ் பண்ணிக்கிறோம்.
1: அதாவது பசுந்தீவனத்தில் எப்படி 10-15 வகையான வெரைட்டி வச்சிருக்கீங்களோ அது மாதிரி கடலையும் பல வெரைட்டி வச்சிருக்கீங்க.
0: கடலையிலையும் அந்த மாதிரி வச்சிருக்கோம். அந்த மாதிரி விவசாயிங்கள்ட்ட தான் நாங்கள் வந்துட்டுமே கல்லையை ஃபுல்லாகவே வந்துட்டு எனக்கு வந்துட்டு 2 ஏக்கரில் 60 மூட்டை கிடைச்சிது. 60 மூட்டையில் 10 மூட்டை வீட்டுக்கு வச்சுட்டோம், மீதி 50 மூட்டையும் ஃபுல்லாகவே ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான், பக்கத்து ஊரில் இருக்கிற விவசாயிங்கள்ட்ட தான் விற்றோம். இதனால எனக்கு வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு 2,10,000 ரூபாய்க்கு வந்து 50 மூட்டை கல்லை வந்து விற்றுது. அப்போ நான் ஒரு நல்ல லாபத்தை வந்து அனுபவிச்சேன்.
1: சிறப்புமா. ஆமா, இப்ப இது குறித்து அதாவது முந்திரி சாகுபடி குறித்தோ இல்ல ஆடு மாடு வளர்ப்பு குறித்தோ இல்ல பசு தீவனம் வளர்ப்பு குறித்தோ ஏதாவது சந்தேகம் கேட்கணும், ஆலோசனை உங்கள்ட்ட பெறணும் அப்படின்னா உங்களை எந்த எண்ண தொடர்பு கொள்ளலாம்?
0: 88 70 91 10 80.
1: ஆமா, திருப்பி ஒரு தடவை சொல்லிருங்கம்மா.
0: 88 70 91 10 80 இந்த நம்பருக்கு வந்து போன் பண்ணி எந்த சந்தேகம் இருந்தாலும் எந்த நேரம் இருந்தாலும் கால் பண்ணி கேளுக்கலாம்.
1: ஆமாம், இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு உங்களுடைய விவசாய அனுபவங்களை உங்களுடைய வியாபார அனுபவங்களையும் யுக்திகளையும் ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி.

தீவன பயிர் சாகுபடி போல கடலை சாகுபடியிலையும் பலவிதமான ரகங்களை நடவு செஞ்சு நல்ல வருமானத்தை ஈட்டுறாங்க. கால்நடை கழிவுகள் எல்லாம் பயிர்களுக்கு உரமா ஆகறதுனால உரச்செலவு ரொம்பவே குறையுது. எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடவே நாம

0: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் வருகின்ற 18ஆம் தேதி ஆடு வளர்ப்பு பயிற்சியும் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்புக்கான பயிற்சியும் நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ஒவ்வொரு பயிற்சிக்கும் ₹590 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு 0431 என்ற முன் இணைப்போடு 233-31-715 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு மையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார்.
1: கரூர் மாவட்ட விவசாயிகளே, தற்பொழுது பெறப்பட்ட மழையால் நிலங்களிலும் வரப்புகளிலும் களைகள், அதாவது பார்த்தீனியம், சாரணை போன்றவை அதிகமாக காணப்படுகின்றன. இந்த களைகளை நல்ல எருவாக மாற்றும் வாய்ப்புள்ளது. இவ்வாறு எரு தயாரிப்பதற்கு 5 மீட்டர் நீளம், 1.5 மீட்டர் அகலம் உள்ள நிழல் தரக்கூடிய கூரை வேய்ந்த நிலப்பகுதியை தேர்வு செய்ய வேண்டும். அவ்விடத்தில் சேகரிக்கப்பட்ட களைகளை எளிதில் மக்கும் வண்ணம் 10 முதல் 15 சென்டிமீட்டர் அளவிற்கு சிறிது சிறிதாக வெட்டி கொள்ள வேண்டும். இந்த பொருட்களை 100 கிலோ என்ற அளவில் பரப்பிக் கொள்ளுதல் வேண்டும். இதன் மேல் ட்ரைகோடர்மா புளோரோட்டஸ் அடங்கிய நுண்ணுயிர் கலவையை ஒரு பாட்டில் தூவ வேண்டும். மறுபடியும் 100 கிலோ துண்டுகளாக்கப்பட்ட களைகளை அதன் மேல் பரப்ப வேண்டும். அதன் மேல் 1 கிலோ யூரியாவை சீராக தூவ வேண்டும். இதேபோல் 1 மீட்டர் உயரம் வரும் வரை கூறப்பட்டது போல் களைகள், நுண்ணுயிர் கலவை, யூரியாவை இட வேண்டும். ஈரப்பதம் 50-60% வரும் வரை தண்ணீர் தெளிக்க வேண்டும். இந்த குவியலின் மேற்பரப்பை சிறிதாக மண்ணை கொண்டு மூட வேண்டும். நல்ல ஈரப்பதம் இருக்கும் வண்ணம் தேவைப்படும் போது தண்ணீர் தெளிக்க வேண்டும். இப்படி தயார்

0: கூரை வேய்ந்த நிலப்பகுதியை தேர்வு செய்ய வேண்டும். அவ்விடத்தில் சேகரிக்கப்பட்ட களைகளை எளிதில் மக்கும் வண்ணம் 10 முதல் 15 சென்டிமீட்டர் அளவிற்கு சிறிது சிறிதாக வெட்டி கொள்ள வேண்டும். இந்த பொருட்களை 100 கிலோ என்ற அளவில் பரப்பிக் கொள்ளுதல் வேண்டும். இதன் மேல் ட்ரைகோடர்மா புளோரோட்டஸ் அடங்கிய நுண்ணுயிர் கலவையை ஒரு பாட்டில் தூவ வேண்டும். மறுபடியும் 100 கிலோ துண்டுகளாக்கப்பட்ட களைகளை அதன் மேல் பரப்ப வேண்டும். அதன் மேல் 1 கிலோ யூரியாவை சீராக தூவ வேண்டும். இதேபோல் 1 மீட்டர் உயரம் வரும் வரை கூறப்பட்டது போல் களைகள் நுண்ணுயிர் கலவை யூரியாவை இட வேண்டும். ஈரப்பதம் 50-60% வரும் வரை தண்ணீர் தெளிக்க வேண்டும். இந்த குவியலின் மேற்பரப்பை சிறிதாக மண்ணை கொண்டு மூட வேண்டும். நல்ல ஈரப்பதம் இருக்கும் வண்ணம் தேவைப்படும் போது தண்ணீர் தெளிக்க வேண்டும். இப்படி தயாரிக்கப்பட்ட கம்போஸ்ட் குவியலை 20 நாட்களுக்கு ஒரு முறை கிளறி விட வேண்டும். 40 நாட்களுக்குள் மக்கிய உரம் தயாராகிவிடும். இவ்வாறு கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி அறிவிக்கின்றார்.
1: கால்நடை வளர்ப்போரே, அங்கங்கே கோடை மழை பெய்துள்ள நிலையில் வைக்கோல் மற்றும் மக்காசோள தட்டை போன்ற தீவனப் பொருட்களில் பூஞ்சான தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகையால் வைக்கோல் மற்றும் சோளத்தட்டைகளை வெயிலில் நன்கு உலர்த்தி கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்ளாடாக்சின் போன்ற நச்சு பூஞ்சானங்களின் தாக்கத்திலிருந்து தங்களது கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என புதுக்கோட்டை வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் தெரிவிக்கின்றது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம், கண்மணி பொல்லெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரை.

80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்களிலிருந்து நேயர்கள் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்ததா 8 மணிக்கு சுரி 4-3-1 முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 240-102-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க.

0: நேரம் 8 மணி. இரவு இசை இனிமை நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை புறப்படுகிறார். முதற்கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சையதுடன் நாளை இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பாட்டு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். இராணுவ ஒத்துழைப்பு நிலைப்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கியமாக இடம்பெறும் என தெரிகிறது. மூலப்பொருட்களின் இருப்பை உறுதி செய்ய பருத்திக்கான இறக்குமதி வரி 11% முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த 2 மாதங்களில் பருத்தி கேண்டி ஒன்றுக்கு 54,700 ரூபாயிலிருந்து 67,700 ரூபாயாக உயர்ந்துள்ளதால் பருத்தி நூலின் விலையும் கிலோ ஒன்றுக்கு 301 ரூபாயிலிருந்து 330 ரூபாயாக அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 2% கூடுதல் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை முதலமைச்சர் திரு விஜய் பிறப்பித்துள்ளார். இதன்படி 58%லிருந்து 60% அகவிலைப்படி உயர்ந்துள்ளது. 16 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் இதன் மூலம் பயனடைவர். கடந்த ஜனவரி மாதம் முதல் முன்தேதியிட்டு இந்த ஊதிய உயர்வு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 8 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி மாநில உயர்கல்வித்துறை செயலராக திரு அருண் ராய், செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநராக திரு அருண் தம்புராஜ், சுற்றுலாத்துறை ஆணையராக திரு MS சண்முகம், தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை செயலராக திரு விஜயகுமார், டெல்லி தமிழ்நாடு இல்லம் தலைமை வரைவிட ஆணையராக ஜெயா, குடிமைப்பொருள் வழங்கல் துறை தலைவராக திரு உமாநாத், கலை மற்றும் கலாச்சாரத்துறை செயலராக டாக்டர் பிருந்தாதேவி, சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவராக திரு இளம் பகவத் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்.

தாவிக சார்பில் சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலமைச்சர் திரு விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்துள்ளார். இத்தொகுதி காலியானதற்கான அறிவிப்பு அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த 6 மாதங்களுக்குள் இதற்கான இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டு இளநிலை பட்டப்படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமாக துவங்கியுள்ள நிலையில் இந்த ஆண்டு 97,000 ஏக்கரில் சாகுபடி மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இதற்கு தேவையான உரங்கள், வேளாண் இடுபொருட்களை கூட்டுறவு மையங்களில் போதுமான அளவு இருப்பில் வைக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி அள்ளிநகரம் நகராட்சி பகுதியில் நீர்வளத்துறை சார்பில் மீறு சமுத்திரம் கண்மாயில் 7,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பொழுதுபோக்கு அம்சங்களை உள்ளடக்கிய நவீனப்படுத்தும் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் நேரடி ஆதார் சேவை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று துவக்கி வைத்தார். திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமானப் பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் திரு சரவணன் இன்று ஆய்வு செய்தார். பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க அவர் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சியை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பபியா தன்னூர் இன்று தொடங்கி வைத்தார். 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் 4,310 ரகங்களில் 33,000 பலவண்ண ரோஜா செடிகள் இடம்பெற்றுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 188 பள்ளி வாகனங்களில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டபோது 16 வாகனங்களில் குறைகள் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை சரி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டது. திருச்சி மணிகண்டம் துணை மின் நிலையத்தில் வரும் புதன்கிழமை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் தென்றல் நகர், நேருஜி நகர், நாகமங்கலம், மணிகண்டம், மாத்தூர், எசனப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காலை 9:30 முதல் 4:00 வரை மின் விநியோகம் இராது. சென்னை, செங்கல்பட்டு, நெல்லை, விருதுநகர், கோவை, தென்காசி, தேனி, நீலகிரி, தூத்துக்குடி, ஈரோடு, நாகை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சை, மயிலாடுதுறை, திருவாரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷயா சென், பி வி சிந்து, அஸ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. திருச்சி பாரதியார் சாலை அருங்கொடை இல்ல தேவாலயத்தில் 10 நாள் தூய ஆவி பெருவிழா நாளை மாலை தொடங்குகிறது. பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா தேவாலயத்தின் அதிபர் அருட்தந்தை ஆல்பர்ட் நாளை முதல் 3 நாட்களுக்கு மறையுறை வழங்கி சிறப்பு திருப்பலியுடன் நற்கரணை ஆராதனை நிறைவேற்றுகிறார். தரம்சாலாவில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸை வென்ற மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் பஞ்சாப் கிங்ஸ் சற்று முன் 7 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: இனிமையான இடைக்கால கீதங்கள் இரவு நேரங்களில் இதமாக நம்மளுடைய இதயத்தை வருட காத்திருக்கிறது. 8:06 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸ்லையும் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸ்லையும் கேட்டு ரசிக்க போகிறோம் இரவு இசை இனிமை. நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்று 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து உங்கள் விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். சுரி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102.1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம், அல்லது 240-102.1 அப்படிங்கிற எண்ணையும் தொட்டு வரலாம். இணைந்திருங்கள் நேர்களே, இது இரவு இசை இனிமை.
1: ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன், காதலி என்னை காதலி.

0: கவி இசை இனிமை நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு அருமையான பாடல் கேட்டோம் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில். நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம் ஐயா, நான் புதுக்கோட்டை மாவட்டம் திருநெல்வேலூர் வந்து பழனிப்பட்டார் பேசுறேங்க ஐயா.
0: பழனிப்பட்டையார். சொல்லுங்க
1: ஐயா.
0: ஐயா என்ன பாடல்
1: இந்த
0: வேணும் உங்களுக்கு?
1: கரவாட்டக்காரன்ல வந்து மாங்குயிலே பூங்குயிலே இந்த பாட்டு வேணுங்க ஐயா.
0: நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா,
1: நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.

0: 101.2லையும் மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸ்லையும் இனிமையான பாடல்களோடு கேட்டுட்ருக்கோம். இரவு இசை இனிமை 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேயர்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூந்தி கனகரத்தினம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கேன் கனகரத்னம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க சார்.
0: சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு ஐயாக்கு?
1: எங்க ஊர் காவக்காரன் என்ற படத்திலிருந்து அரும்பாகி முட்டாகி பூவாகி ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சமான பாடல் கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: நேயர் வணக்கம்.
1: இருவருக்கும் இனியான இரவு வணக்கம் சார்.
0: சொல்வது யாரோ?
1: இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன்பா, நல்லா இருக்கேன்.
1: சோபனபத்துல மாலா சிதம்பரம் சார்.
0: மாலா சிதம்பரம் சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்துங்க சார், சின்னவரு. கொட்டு களி கொட்டு நாயனும் கேட்டு திருவாசன் அந்த பாட்டு போடுங்க சார்.
0: பாடியே காமிச்சிட்டீங்களே,
1: நன்றிங்க. சூப்பரா பாடுங்க சார், நம்ம பாக்கிட்டே தான் சார் இருக்கேன்.
0: நன்றிங்கம்மா, நன்றி.

0: 8:27 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: நாதஸ்வரமும் ஏழு இசையும் கடும் திருச்சிராப்பள்ளி வானொலிக்கும் அன்பான சோழருக்கும் இனிய இரவு வணக்கம். மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சோர் ஆண்டனி.
0: ஆண்டனியா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: விடிமறை காத்திரி திரைப்படம் சார், அல்ல மல்லேச வாசுதன் அது ஜானகி அம்மா பாடிய அந்த பாடி சார். தேங்க்யூ ஸோ மச்.
0: நன்றி நன்றி. நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பாடல் கொடுத்துடலாம்.
2: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
3: என்னங்க அது?

0: இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஜானகி அம்மா தான் அந்த பாடல் பாடி பாடியிருக்காங்க.
1: ஆமாம்,
0: அதே அவங்களுக்கு ஒரு
1: ஒரு
0: பேரே அவங்க
1: ஜானகி
0: சொல்கிற
1: அப்படிங்கிற மாதிரி
0: மாதிரி
1: வரிகளும் வந்துச்சு.
0: ஒரு ஜானகி
1: ஆமாம்,
0: அப்படின்ட்டு அந்த அழகாக
1: ஆனால் அவங்க
0: பாடுறாங்க.
1: சொன்ன ஜானகி வேற. 8:32 ஆகுது, திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கோம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய இணையம் நேயர் வணக்கம்.
2: இனிய இருவனத்தோட மணப்பாடலிருந்து கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் ஐயா, என்ன பாடல் வேணும்?
2: மிஸ்டர் பாரத்ல இருந்து என்னம்மா கண்ணு சௌக்கியமா.
0: உங்க ஃப்ரெண்டு பேரை சொல்ல முடியுமா?
2: ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்கிறாங்க,
0: நெருக்கமான ஃப்ரெண்டு.
2: நெருக்கமான ஃப்ரெண்ட்னா ரவி.
0: இப்படி தான் ஒரு மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்குவீங்களா இந்த பாட்டில் வர மாதிரி?
2: அப்படி இல்லை இல்லைங்க, வாங்க போக தான் பேசிக்கலாம்.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க சந்திரசேகர்.
2: நன்றி.
3: என்னம்மா கண்ணு

0: போட்டியா ஒழுங்கி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
1: ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இனிமையான பாடல்களாக நேர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. 8:37 கடந்து இணைஞ்சிருக்கோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்கள் பாடல்கள் விரும்பி கேட்டுட்ருக்காங்க. சுழி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 240 அப்படிங்கிற எண்களை தொட்டு நீங்களும் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இப்போ இணைப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: ஹலோ சார்.
1: ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. ஐயா யார் பேசுறீங்க? நன்றி. நீங்க கேட்ட மாதிரியே கிழக்கு வாசல் படத்துல இருந்து பாடுறது கேட்டு ரசிப்போம்.
3: பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேன்,

0: முன்னிரவு பொழுதில் நம் உதடுகள் எப்போதும் முணுமுணுக்கும் வண்ணம் பாடல்கள் ட்ரிச்சி வானொலி அலைவரிசைகளில் இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்த நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, உங்கள் பேர்?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இருப்பிலிருந்து ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன் சார்.
0: ராதாகிருஷ்ணன் ஐயா, என்ன பாடல் வேணுங்க?
1: மாநகரத்துலேருந்து வங்கிக்கார சம்பவம் அந்த பாடல்.
0: நீங்கள் புதுக்கோட்டை தானே இழுப்பு இருக்கிறது?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பு இருக்கு.
0: கேட்கறது மதுரை பாட்டு.
1: ஆமாம் ஆமாம் சார், அந்த பாடல்.
0: நன்றிங்க சார், நன்றி.

0: 8:48 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமே நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து நேர்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிட்டு இருக்காங்க. காலத்தால் அழியாத காவிய கானங்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சா எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 10 மணிக்கு வாட்ஸ்அப்லேயே ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கேட்கலாம். உங்கள் பேர், ஊர் பேரோட பாடல், பாடல் இடம்பெற்ற படம் எல்லாத்தையும் குரல் பதிவாவோ அல்லது தட்டச்சு செஞ்சோ 938-546-102.1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க. ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் இன்றிரவு 10 மணிக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிக்கலாம். இப்போ இரவு இசை இனிமே நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் வரப்போகிறாங்க, என்ன பாட்டு கேட்க போகிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: திருச்சி காஜாப்பட்டி ரசீது பேசுகிறேன் சார். இரவு இனிமை இசைக்கு வணக்கம்.
0: இரவு இசை இனிமே நிகழ்ச்சிக்கு வணக்கம் சொன்ன உங்களுக்கும் வணக்கம், சொல்லுங்க.
1: படம் வந்து நெஞ்சமெல்லாம் நீயே. அதில் வந்து யாரது சொல்லாமல் நெஞ்சல் போனது அந்த படம் சார், ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு.
0: கண்டிப்பா கொடுத்துடலாங்கய்யா, நன்றி.
1: இல்ல வாணிஜராமம் நம்மகிட்ட இல்ல, இருந்தாலும் அந்த பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருந்துச்சு.
0: அந்த குரல் வழியா அவங்க நம்மளோட தான் இருக்காங்க இல்லையா?
1: ஆமா, ரொம்ப
0: பாடல்களை கேட்கும் போது அவங்க நம்மளோடயே இருக்காங்க அப்படிங்கிற அந்த உணர்வு
1: மறக்க முடியாத பாடகி அவங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி. இனிப்புல வந்ததுக்கு நீங்க கேட்ட மாதிரியே அந்த பாடல் கொடுத்துடலாம்.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேயர் வணக்கம்.
1: நம் மரியாதைக்குரிய அன்பு அண்ணனுக்கும் அன்பு தம்பிக்கும் இனியரும் வணக்கம். அண்ணா அப்படியே இருக்கீங்க?
0: நல்லா இருக்கமா? நல்லா இருக்கமா பத்மாவதி?
1: ஆமா நான் ரொம்ப சந்தோஷம். நான் 3 மாசம் கழிச்சு பேச நீங்க ஞாபகம் வச்சிட்டு இருக்கிறதுக்கு.
0: என்னவா எப்படிமா மறக்க முடியும்? நீங்க எங்களை
1: ரொம்ப
0: மறக்கல?
1: கண்டிப்பா அதை எப்படி அண்ணனுங்களாம் மறந்துருவோமாண்ணா.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: எனக்கு பாட்டு கிடைச்சோட உங்கள்கிட்ட பேச எனக்கு ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இணைப்பு கிடைக்காதோன்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷம்.
0: எங்களுக்கு சந்தோஷம் தான். என்ன பாட்டு வேணும் பத்மாவதிமா?
1: மங்கம்மா சபதம் படத்துல இருந்து சொர்க்கத்தின் வாசல் எங்கே சொல்லட்டும் பெண்கள் இங்கே என்ற பாட்டு.
0: பாடல் கேட்கலாமா? ரொம்ப நன்றி. இனிமை ததும் பாடல்களோடு வனம் வந்த இரவு இசை இனிமை நேர் கேட்ட இந்த இனிமையான பாடலோடு நிறைவும் பெறுகிறது.

0: கேட்டு ரசித்தோம் இனிய ராகம்.
1: கண்களுக்கு
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் இப்போது 9:30.
1: கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நடிப்பு சுராஜ் தாமரை நஞ்சன், எஸ் ஏ தர்மநாதன், ஆர் கலாராணி, ரோஸ் ஜேம்ஸ், என் மீரா, எஸ் அப்துல் லத்தீப், ஆர் அனுசியா, சிறுமி பி ஆர்த்தி ஆகியோர். ஒலிப்பதிவு எஸ் மோகனாம்பாள் அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயில். கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம்.
2: பாட்டி பாட்டி, ஸ்கூலுக்கு நானு ரெடி ஆயிட்டேன்.
3: அவதான் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்றல்ல, என்ன அங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஓஹோ, அதான் பார்த்தேன். காலையிலயே வயித்துக்கு கொட்டிக்கணுமா? மெதுவா சாப்பிடக்கூடாதா?
2: ஏன் மம்மி பாட்டிய கோச்சிக்கிறீங்க? பாட்டி

0: என்னங்க
1: ஆமா, எங்க அம்மா ரெண்டு இட்லி கூட முழுசா சாப்பிடல, அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுத்துற?
0: ஓ, அதுக்காக தான் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? காலையில இப்படி கொட்டிக்கிட்டா தரித்திரம்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நான் இப்ப ஒரு முடிவுக்கு வந்தாச்சு.
1: என்னது?
0: உங்க தம்பி வீடும் பக்கத்துல தானே இருக்கு. உங்களுக்கு பொறுப்பு இருக்கிற மாதிரி உங்க தம்பிக்கும் அம்மா மேல அக்கறை இருக்கணுமா இல்லையா? அது ஏங்க உங்களுக்கு தெரியல?
1: எனக்கு மாச சம்பளம் 5000 ரூபாய், அதுல பாதி கூட என் தம்பி வாங்கல. அது மட்டும் இல்ல, நமக்கு இருக்கிற வசதி அவனுக்கு இல்ல. கல்யாணி,
0: கீதாவோ பாட்டி மேல உயிரையே வச்சிருக்கா, இத நாமே வளர விட்டுற கூடாது.
1: என்னது என்ன கல்யாணி, நீயே பேசிக்கிற?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்லீங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. உங்க அம்மா நம்ம வீட்டுல 6 மாசம், உங்க தம்பி வீட்டுல 6 மாசம் இருந்தே ஆகணும்.
1: கல்யாணி,
0: ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? தாயை காப்பாத்துற பொறுப்பு உங்க தம்பிக்கும் இருக்கட்டும்னு தான் சொல்றேன். இதுல என்னங்க தப்பு?
1: கல்யாணி,
0: இதுக்கு ஏன் இப்படி கோபப்படுறீங்க?
1: அவங்க மனசு புண்படும்படியா நடந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டுமா, நம்ம குடும்பத்துக்காக அவங்க உழைச்ச உழைப்ப அப்பப்பா இவ்வளவு சீக்கிரத்துல உன்னால எப்படி கல்யாணியும் மறக்க முடிஞ்சது? உன்னோட இந்த முடிவு எனக்கு பிடிக்கவே இல்ல.
0: உங்களுக்கு பிடிக்கலன்னா நானே உங்க அம்மாட்ட சொல்லிட்டு போறேன். இங்க பாருங்க, நாளைக்கு முதல் தேதி, நாளையில இருந்து உங்க அம்மா உங்க தம்பி வீட்டுக்கு போய்தான் ஆகணும்.
1: அதனால வர்றத நீ மட்டும் இல்ல கல்யாணி, நாம எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்கத்தான் போறோம்.
0: பாப்பா அதையும் தான்.
2: வாமா வா. மலதி, யார் வந்திருக்கா பாரு? அம்மா வந்திருக்காங்க.
3: என்னம்மா,
2: ஓ ஆசை பேத்தி கீதாவை விட்டுட்டு திடுதுப்புன்னு புறப்பட்டு வந்துட்ட? என்ன விஷயம் அம்மா, ஏன் இப்ப அழுற? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அம்மா,
4: உன் அண்ணன் வீட்டுல 6 மாசம், உன் வீட்டுல 6 மாசம் நான் இருக்கணுமா?
2: அப்படியா?
4: ஆமாப்பா, கல்யாணி முடிவே கோபியால மீற முடியல. நான் வீட்டை விட்டு புறப்படும் போது உன் அண்ணன் கண் கலங்கி போயிட்டான்ப்பா, கண் கலங்கி போயிட்டான். எல்லாத்தையும் என்னால தாங்கிக்க முடியும் சிவா, ஆனா பேத்தி கீதாவை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலையப்பா. அவனாலே என்ன பிரிஞ்சு இருக்க முடியாது.
3: இந்த வயசான காலத்துல நீங்க நிம்மதியா இருக்கணும். 6 மாசம் என்ன, உங்க ஆயுசு பூராவும் நீங்க எங்க வீட்லயே இருக்கலாம். இது உங்க புள்ள வீடு அத்தை.
4: மாலதி, உன் நல்ல குணம் எனக்கு தெரியுமா? எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா கூட நீங்க தாங்கிக்க மாட்டீங்க. ஆனா
2: என்னம்மா,
4: உன் அண்ணன் இன்னும் சின்ன புள்ள மாதிரி இருக்கானேடா. நம்ம குடும்பமான மரியாதை 4 சுபத்துக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் என் மேல பாசமா இருக்கிறது கல்யாணிக்கு பிடிக்கலையப்பா. அந்த பாசத்தை வேறோட கிள்ளி எறியறதுன்னு நினைக்கிறா கல்யாணி.
2: அப்படியா?
4: ஆமாண்டா, பேத்தி கீதாவுக்கு நான் ஊட்டி விட்டாதான் திருப்தியா சாப்பிடுவான். நான் என்னடா பண்ணுவேன் சிவா?
2: அம்மா, வயசான காலத்துல நீ நிம்மதியா இருக்கணும். எந்த பிரச்சனையை பத்தி நீ கவலைப்படவே கூடாது, ஏன்னா அது உன் உடம்ப பாதிக்கும். கால வித்தியாசத்துல வண்டி ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில ஏறும்.
3: அத்த, இங்க 6 மாசம் அங்க 6 மாசங்கிற பிரச்சனையே வேண்டாம். நீங்க கடைசி வரைக்கும் எங்களோடய இங்கேயே இருந்துடுங்க அத்த. ஏங்க, நீங்க என்ன சொல்றீங்க?
2: ஆமாம்மா, மாலதி சொன்ன மாதிரி நீ என்கிட்டயே இருந்துடு. அம்மாவோட அருமை அறியாதவன் யார் அருமையையும் அறிய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது.
3: ஆமா அத்த, வாங்க சாப்பிட போலாம்.
0: கீதா, நீ இப்ப சாப்பிட போறியா இல்லையா?
5: உனக்கு
0: அவ்வளவு திமிர உனக்கு.

0: ஏய் கல்யாணி, உனக்கு என்ன ஆச்சு?
1: நீங்க பேசாம இருங்க.
0: கீதா கண்ணு, நீ வெளிய போய் விளையாடுமா? கல்யாணி, என்ன இருந்தாலும் நீ குழந்தைய அடிச்சது தப்புதான்.
1: இப்பவே இவ்வளவு பிடிவாதமா இருந்தால்னா பின்னால அவதிப்பட வேண்டியது நம்மதான். பாட்டி ஊட்டி விடணும். இவன சின்ன பிள்ளையா, 8 வயசு ஆக போது.
0: பிறந்ததுல இருந்து பாட்டி தான் குளிப்பாட்டுனா, சோறு ஊட்டுனா, பள்ளிக்கூடத்துக்கு அடிச்சிட்டு போனான். கல்யாணி, எங்க அம்மா சோத்த மட்டும் ஊட்டல கல்யாணி, பாசத்தையும் சேர்த்து ஊட்டி இருக்காங்க.
1: அதுக்காக பெத்த அம்மாவையும் மதிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா?
0: கல்யாணி, மதிக்கிறதும் மரியாதை கொடுக்கறதும் நாம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு.
2: பாட்டியும் ஆசைப்படுறாங்க.
3: சித்தப்பா கூட போய் பாட்டிய பாத்துட்டு வந்துடுறேன்டி.
1: இதனால என்ன வந்தாலும் சரி, கீதாவை நாம அனுப்பவே கூடாது.
2: என்ன நீ யோசிக்கிறீங்க? 2 நாள் கீதா தான் என் வீட்டுல இருக்கட்டுமே.
1: ஆமாமா, இங்கேயே ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறா. பாட்டிய பாத்துட்டானா கேட்கவே வேண்டியது இல்ல. அதுவும் இல்லாம அடுத்த வாரம் வேற அவளுக்கு எக்ஸாம் வருது, அவ இங்கே இருந்துட்டு போட்டான்.
0: கல்யாணி, கீதா புத்திசாலி பொண்ணு, அவளுக்கு நீ ஒன்னும் பாடம் சொல்லி தர தேவையில்லை.
1: அப்பா, அவளை பத்தி நான் கவலைப்பட வேணாம்னு சொல்றீங்களா?
0: உன்னை யார் கவலைப்பட வேணாம்னு சொல்றா? சித்தப்பாக்காரன் ஆசைய அழைச்சிட்டு போக வந்திருக்கான். கீதாவும் பாட்டிய பாக்கணும்னு ஆசைப்படுறா, போகட்டுமே.
1: ஆமாமா, உங்க அம்மா கொடுத்த செல்லத்தினாலதான் இவ இப்படி பிடிவாத காரி ஆயிட்டா. இன்னும் நான் கண்டிஷனா சொல்றேன், கீதாவை நான் அனுப்பவே முடியாது.
0: கல்யாணி, சொந்தங்களை முறிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? எங்க அம்மா உழைச்ச உழப்ப மறந்துட்டு நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிறியே, உனக்கே இது நல்லா இருக்கா?
1: என்ன சொல்றீங்க நீங்க?
0: கல்யாணி, நன்றி காட்டுறது ஒரு வகை மரியாதை. அந்த மரியாதை தான் நம்மள மனுஷனாக்கும்னு சொல்றேன்.
1: அவங்க கடமையை அவங்க செஞ்சாங்க, இதுக்கு ஏன் நாம நன்றி சொல்லணும்? என் பொண்ணு, என் புருஷன், இதுதான் எனக்கு முக்கியம். மத்தவங்களை பத்தி எனக்கு ஒண்ணும் கவலையே இல்ல.
2: அப்ப சரி, நான் வர்றேன்னா. ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே, எங்க வீட்டுல 6 மாசம், உங்க வீட்டுல 6 மாசம்னு முடிவு பண்ணி அம்மாவை அனுப்பி வச்சிருக்கீங்க. அம்மா கடைசி வரைக்கும் என்கிட்ட தான் இருக்க போறாங்க. அப்ப நான் வரேன்.
3: சித்தப்பா, நானும் வர சித்தப்பா, பாட்டிய பாக்கணும் சித்தப்பா.
1: கீதா, இப்ப வாய மூட போறியா இல்லையா?
3: மாட்டேன், பாட்டிய பாக்கணும்.
1: என்னடி பாட்டி, பாட்டி பெரிய பாட்டி.
3: ஐயோ அம்மா, அடிக்காதீங்கம்மா.
0: ஏய் கல்யாணி, பக்கத்து வீட்டுக்காரங்க சிரிக்க போறாங்க.
2: அக்கம் பக்கத்துக்காரவங்க சிரிப்பாங்கங்கிற பயத்தினால நீங்க கோழை ஆயிட்டீங்கன்னா.
0: சிவா,
2: கோழை ஆயிட்டீங்க.
1: இது எங்க குடும்ப பிரச்சனை.
0: அவனுக்கு இதுல தலையிட உரிமை இருக்குன்னு சொல்றேன்.
1: இல்ல இல்லன்னு தான் நான் சொல்றேன்.
2: அண்ணி, தான் ஆடாவிட்டாலும் தான் சதை ஆடுங்கிறத மறந்துட்டீங்களா? நீங்க கதவை அடைச்சீங்கன்னா கடவுள் ஜன்னல திறந்து விடுவார். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் வர்றேன்னா.
3: சித்தப்பா,
0: அடாத கீதா, அடாத. நானே உன்னை உன் பாட்டி கிட்ட அழைச்சிட்டு போறேன்னா. என் தம்பி வராதவன் வந்திருக்கான், அவனுக்கு ஒரு காபி கூட கொடுக்காம ஏன் கல்யாணி இப்படி வஞ்சனையா நடந்துக்கிற?
1: இங்க பாருங்க, நான் உன்ன யார் வீட்டுக்கும் போய் ஒரு வாய் தண்ணி கூட குடிச்சது கிடையாது.
0: உங்க அப்பா பணக்காரரு, அந்த திமிர் உன்னை இப்படி பேச வைக்குது.
1: என்ன சொன்னீங்க
0: கல்யாணி? நாக்கு பொறுத்து தான் நன்மையும் தீமையும் அமையும், அதை மறந்துடாதேன்னு சொன்னேன். கீதா கண்ணு, வாமா நாம போலாம்.
4: குழந்தைகளா, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்த நீங்க குறும்புத்தனம் பண்ணக்கூடாது. ஏய் ரீட்டா, அங்க என்ன குறும்புத்தனம் பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் ஹோம்வொர்க், நோட்புக்ஸ் எல்லாம் டேபிள்ல வச்சிட்டீங்களா?
3: சச்சி மிஸ்.
4: ஏண்டி கீதா, நோட் மட்டும் வச்சிருக்க, நீ ஏன் ஹோம்வொர்க் பண்ணல? ஏன் பேசாம இருக்க? வர வர படிப்புல நீ ரொம்ப டல்லா இருக்க. அது சரி, உங்க அம்மாவை என்ன வந்து பாக்க சொன்னேனே, அம்மா கிட்ட சொன்னியா?
3: எஸ் மிஸ், அம்மா வருவாங்க மிஸ். அதோ அம்மா வந்துட்டாங்களே.
1: வணக்கம் டீச்சர்.
4: ஓஹோ.

0: இப்பதான் உங்களை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இப்படி வரீங்களா?
1: சொல்லுங்க மிஸ்.
0: கீதா ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு, எப்போதும் எப்பவும் அவதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பா. ஆனா இப்ப வர வர ரொம்ப வீக்கா இருக்கா.
1: உண்மைதான் டீச்சர், இந்த மாச பரீட்சையில கூட ரொம்ப லோவா மார்க்ஸ் வாங்கியிருக்கா.
0: நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தவ ஏன் இப்படி ஆயிட்டா? கிளாஸ்ல எப்போதும் கலகலப்பா இருப்பா, கொஞ்ச நாளா டல்லா இருக்கா. நீங்க அவளை கொஞ்சம் கவனிக்கணும். இதை சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அவளுக்கு குறை என்னங்கறத கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணணும். அலட்சியமா இருந்துடாதீங்க.
1: நல்லது டீச்சர், நான் கவனிச்சுக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா?
0: சரிங்கம்மா.

0: அம்மா, ஏமா சரியா சாப்பிட மாட்டேங்கிற? அண்ணங்கிட்ட இருந்து வந்த பிறகு ரொம்ப தான் இழைச்சு போயிட்டேன்.
1: என்னங்க அத்தை, எப்ப பார்த்தாலும் பெரிய பிள்ளைய பத்தியும் கீதாவை பத்தியுமே கவலைப்பட்டு இருக்காங்க போல இருக்கு.
0: இதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அண்ணங்கிட்ட இருக்கிறப்ப என்ன பத்தி கவலைப்படுவ, இங்க வந்த பிறகு அண்ணன் குடும்பத்தை பத்தி கவலைப்படுற. எனக்கு இது புரியுதுமா, ஆனா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லு.
2: சிவா, நீயும் கோபியும் எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரிப்பா. சின்ன வயசுலயே கோபி மத்த பிள்ளைங்க கிட்ட பம்பு சண்டைக்கு போக மாட்டான், அவனாவே பிடிச்சுக்கிட்டான். இன்னும் சொல்ல போனா யாரோட உதவியும் இல்லாம ஒரு நல்ல வேலையையும் தேடிக்கிட்டான். அடுத்தவங்களுக்கு தன்னால கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அவனுக்கு நேர் மாறா மனைவி வந்து வாய்ச்சிருக்காளே, அதை நினைச்சுதான் தான் மனசுக்குள்ள தினம் அழுதுகிட்டு இருக்கேன்.
0: அதுக்காக கவலைப்பட்டு என்னமா ஆக போகுது? அது உடம்பத்தான் பாதிக்கும்.
3: அம்மா, அம்மா எப்படிப்பா இருக்கீங்க?
2: கோபி, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியாப்பா?
3: நான் நல்லா இருக்கேன்ப்பா.
2: என்ன கோபி, ஏன் கண் கலங்குற?
0: என்னண்ணா சின்ன பிள்ளை மாதிரி?
3: ஒண்ணுமில்லடா சிவா, ஒண்ணுமில்ல. பிள்ளை வருத்தம் பெத்தவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அம்மா என் வீட்டுல இருந்த வரைக்கும் நான் நிம்மதியா இருந்தேன். இப்போ அந்த நிம்மதி எனக்கு இல்லாம போச்சுடா. கீதாவுக்கும் அந்த நிம்மதி இல்லடா. கீதா சதா பாட்டி நினைப்பாவே இருக்கா. படிப்பிலையும் டெல் ஆயிட்டா. ஸ்கூல் டீச்சர் கூட கல்யாணிய கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஆனாலும் கல்யாணி மனசு மாறலடா.
1: இங்க பாருங்க, டிஃபன் கொஞ்சம் சாப்பிடுங்க. அத்தை இங்க வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியும் கீதாவை பத்தியும் கவலைப்பட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கும் ஒரு முடிவு உண்டு, தைரியமா இருங்க.
3: டேய் சிவா, மனைவி அமையறது ஆண்டவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்கடா. மாலதி, மாலதி பாரு எவ்வளவு பிரியமா டிஃபனை கொடுத்து உபசரிக்கிறா. டேய் சிவா, இந்த பண்பாடு கல்யாணிக்கிட்ட அறவே இல்லாம போச்சுடா. அப்படியே யாராவது வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்துட்டா வேண்டா வெறுப்பா நடக்கிறா. நான் என்னடா செய்யறது, நான் என்னம்மா செய்யறது?
2: கோபி, இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றதில்லப்பா. அவன் வளர்க்கப்பட்ட முறை அப்படி. அது சரி கோபி, நீ வரும்போதே கீதானே அழைச்சிட்டு வர்றது இல்லையா?
3: வந்திருக்கலாம் தான்பா, ஆனா நான் இப்போ நேர ஆபீஸ்ல இருந்து வர்றேன்பா.
0: ஏன்னா நீங்க இங்க வர்றது கூட அன்னைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்ல?
3: உண்மைதான் சிவா, உண்மைதான். எல்லாத்துக்கும் தப்பு அர்த்தம் கண்டுபிடிக்கிறவ ஓ அண்ணி, அதனாலதான் நான் இப்படி நடந்துக்கிறேன். சிவா, சிவா
0: அண்ணா,
3: இந்த இத வச்சுக்கப்பா.
0: என்னண்ணா இது? என்ன
3: சிவா, இதுல 500 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுக்கப்பா.
0: ஏன்னா அம்மா என்கிட்ட இருக்கிறதுனால பணம் கொடுக்கறீங்களா?
3: அப்படி இல்ல சிவா, அப்படி இல்ல. உனக்கும் குறைஞ்ச வருமானம் தானே
2: கோபி? இது உன் மனைவிக்கு தெரியுமா?
3: இது என்னோட சொந்த பிரச்சனைமா, அவளுக்கு தெரியணும்ங்கிற அவசியம் இல்ல. அம்மா உடம்ப கவனமா பாத்துக்கீங்கம்மா. சரி, நான் வந்து ரொம்ப நேரமாச்சு, நான் வரட்டுமா? அம்மா
2: போயிட்டு வாப்பா. கோபி, கீதாவை ஒரு தடவை என் கண்ணுல காட்டுடா.
3: அதுக்குன்னு ஒரு நேரம் நிச்சயம் வருமா, கவலைப்படாதம்மா. டேய் சிவா, நான் வரேன்டா.
2: எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் போய் படுத்துக்கிறேன்.
0: போய் படுத்துக்கம்மா.
2: கீதா, பாட்டியை பார்க்க வந்தியாமா?

0: உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுமா. அம்மாவுக்கு தான் என்ன பிடிக்கலன்னா உனக்கும் இந்த பாட்டிய பிடிக்கலையாமா. கீதா புறப்பட்டியா? கார் வருதுமா, பாத்து போ. காரு காரு. ஐயோ கீதா, கார்ல அடிபட்டுட்டியே, நான் என்னமா பண்ணுவேன். கீதா கீதா.
1: அம்மா என்னது, பாதி தூக்கத்துல இருந்து உட்கார்ந்து இருக்க, கனவு ஏதும் கண்டியா?
2: அத்தை என்னாச்சு, ஏன் உங்க கையெல்லாம் நடுங்குது?
0: சிவா, கீதா கார்ல அடிபட்ட மாதிரி கனவு கண்டேன்டா, என் மனசு பதறுதே. சிவா,
1: அம்மா
0: இப்பவே கீதாவை பாக்கணும் போல இருக்குடா.
1: இங்க பாருமா, சதா நீ கீதாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அது கனவா வந்திருக்கு. வேற ஒண்ணு பயப்படாதம்மா.
0: நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேக்கலடா சிவா, ஒரு தடவையாவது கீதா முகத்தை பாக்கணும்.
2: சரி அத்த, இப்ப நீங்க கவலைப்படாம படுங்க, நானே கீதாவை போய் கூட்டிட்டு வரேன்.
1: மாலதி, நீ அண்ணி வீட்டுக்கு போக வேணாம், பள்ளிக்கூடத்துக்கு போய் அம்மாவுக்கு கீதாவை காட்டிட்டு வா.
2: சரிங்க.

0: அங்க பாருங்க கீதா வரா.
1: கீதா, கீதா
2: பாட்டி, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல பாட்டி. பாட்டி இப்படியே எங்க வீட்டுக்கு வந்துருங்க பாட்டி. உங்க மடியில படுத்து தூங்கணுமோல இருக்க பாட்டி.
1: கீதா, என் கண்ணு உன் முகத்தை ஒரு தடவை பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அதாம உன்னை தேடி பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டேன். நல்லா சாப்பிடு, அம்மா பேச்ச கேட்டு புத்திசாலியா நடந்துக்கம்மா. நான் இன்னும் எத்தனை நாளைக்குமா இருக்க போறேன்?
0: கீதா இங்க வாடிங்க.
2: பாட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்கம்மா.
0: எதுக்குடி அழைச்சிட்டு வரணும்? இந்த பாட்டி தொலைஞ்சாதான் எனக்கும் நிம்மதி உனக்கும் நிம்மதி.
2: ஏமா இப்படி பேசுறீங்க? எனக்கு பாட்டி தான் தெய்வம்.
0: என்ன சொன்ன? எத்து வளர்த்தவளும் உனக்கு தெய்வமா தெரியலையா? இனிமே இப்படி சொல்லுவியாடி.
2: ஐயோ அம்மா அடிக்கடிமா வளைக்கிதுமா.
0: அக்கா ஏன் இப்படி சின்ன பிள்ளைய கொடுமைப்படுத்துறீங்க? அத்தை கீதாவை பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நான் தான் அத்தைய அழைச்சிட்டு வந்தேன். மாலதி, இது வரைக்கும் நீ என் குடும்ப விஷயத்துல தலையிடாம இருந்த, இப்ப நீயும் சேர்ந்துகிட்டியா?
3: கீதா நீ அழாதம்மா. அக்கா நீங்க இவ்வளவு சின்ன மனசா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அன்பு அரக்க கூட தண்ணீர்ல கரைச்சிடுது, பாசம் கல்ல கூட எரிச்சு சாம்பலாக்கிடுது. கீதா தன்னோட பாட்டி மேல வச்சிருக்கிற பாசத்தை யாராலையும் அழிச்சிட முடியாது.
0: அப்படியா? பாப்போம் அதையும் தான்.
1: கல்யாணி, உன் புருஷனை பெத்தவனா? அவன் பெத்த பிள்ளைய நான் பாக்க கூடாதுன்னு சொல்றியே, இது நியாயமா? உனக்கு நான் என்ன துரோகமா செஞ்சேன்?
0: பிள்ளைங்க பெத்தவங்க கிட்ட பாசமா தான் இருக்கும். அத நாசமாக்க பாக்குறீங்க நீங்க. என்னால அத தாங்கிக்க முடியாது. என்கிட்ட இருந்து என் மகளை பிரிக்க பாக்குறீங்க. இப்ப நான் சொல்றதுதான், இனிமே நீங்க அவளை சந்திக்க கூடாது. ஐயிதா என்ன பாட்டிய புடிச்சுக்கிட்டே நிக்கிற, வாடிங்க. வரமாட்டியா? உனக்கு என்னடி அவ்வளவு நெஞ்ச அழுத்தம்?
3: அத்த இன்னும் இங்க நின்னு என்ன ஆக போகுது? வாங்க வீட்டுக்கு போகலாம்.
2: பாட்டி, பாட்டி.

0: ஹலோ, நான் கோபி பேசுறேன். என்னது?
1: ஸ்கூல் வேன்ல வீட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க.
0: இப்போ கீதா எப்படி இருக்கா?
1: இன்னும் அவளுக்கு மயக்கம் தெரியலங்க.
0: நம்ம ஃபேமிலி டாக்டர் ரகுவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா?
1: ஃபோன் பண்ணிட்டங்க. அவர் உடனே வரதா தான் சொல்லிருக்காரு. எங்க பயமா இருக்குங்க. பர்மிஷன் போட்டுட்டு சீக்கிரமா வாங்க.
0: இதோ இதோ கல்யாணி, நான் உடனே வரேன்.
2: கீதா இப்ப எப்படி இருக்க?
3: வாங்க டாக்டர், வந்து உள்ள வந்து பாருங்க டாக்டர். கீதாவை
0: டாக்டர், பாட்டி பாட்டின்னு இதையே தான் பேசிக்கிட்டு இருக்கா டாக்டர்.
2: அப்போ பாட்டி இங்க இல்லையா?
0: எங்க அம்மா என் தம்பி வீட்டுல இருக்காங்க டாக்டர்.
2: எங்க? மூச்சு இழுத்து விடு. ஜுரமும் இல்ல மிஸ்டர் கோபி.
0: என்ன டாக்டர்?
2: கீதாவுக்கு எல்லாம் நார்மலா தான் இருக்கு. கீதாவுக்கு எந்த வியாதியும் இல்ல. அவளுக்கு பாட்டி பக்கத்துல இருந்தா எல்லாம் சரியா போயிடும். அவளுக்கு இப்ப இருக்கிறது மனவியாதி தான்
0: டாக்டர்.
2: என்ன யோசிக்கிறீங்க கோபி? இத வளர விட்டீங்கன்னா

0: கடைசியில கோமா ஸ்டேஜுக்கு வந்துடும்.
1: டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்?
0: அவ மனசுல இருக்கிற குறைய போக்கணும், அதுதான் இப்ப முக்கியம். நான் எழுதி கொடுக்கற மாத்திரையை வாங்கி கொடுங்க. ஏதாவது மேலும் பிரச்சனைனா எனக்கு போன் பண்ணுங்க, அப்போ நான் வரேன். கோபி சீக்கிரம் பாட்டி அழைச்சிட்டு வந்துருங்க.
2: என்ன கல்யாணி யோசிக்கிற? உன் குடும்பத்துல பிறந்த ஒரே ஆண் வாரிசான உன் தம்பி கோமா ஸ்டேஜ்ல இறந்து போனத இப்போ உன் ஞாபகத்துக்கு வருதா? கல்யாணி, இனி அழுது பிரயோஜனம் இல்லை. கீதா உயிரோட இருக்கிறது இல்லாதது இனிமே உன் கையில தான் இருக்கு கல்யாணி, உன் கையில தான் இருக்கு.
3: எங்க என் தம்பியை தான் பறி கொடுத்துட்டு இப்ப என் மகளையும் இழக்க நான் விரும்பலீங்க.
2: கல்யாணி, பிஞ்சு மனசுல பாட்டியின் நினைவு ஆழமா பதிஞ்சு போச்சு. பாட்டி மேல அவ வச்சிருக்கிற பாசத்தை இனிமே யாராலும் மாத்தவே முடியாது.
3: என்ன மன்னிச்சுங்க, சீக்கிரமா போய் அத்தையை அழைச்சிட்டு வாங்க. அவங்க கால விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. போங்க, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அவங்கள.
2: இதோ போறேன் கல்யாணி, இதோ போறேன்.

0: அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, உங்க பேத்திய பாருங்க அத்தை, பாட்டி பாட்டின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க அத்தை, நீங்க தான் அவளுக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும்.
1: கீதா கண்ணு, உன் பாட்டி வந்திருக்கேம்மா, கண்ணை திறந்து பாரு. கீதா என்ன பாருதா கண்ணு, இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். கீதா கல்யாணி என் பேசி கண்ணை திறந்து பாக்குறா.
2: ஆமாண்ட கண்ணு, இனிமே பாட்டி உன்னை விட்டு பிரியவே மாட்டாங்க.
1: உண்மைதான் கீதா, நான் இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். உன்னை நான் தான் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போவேன், உனக்கு நான் தான் சாப்பாடு ஊட்டி விடுவேன். கீதா கண்ணு, இந்த பாலை குடிச்சிடுமா? ஏமா அழற, இந்த கீதா குட்டி தான் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து வச்சுட்டாளே.
2: மாலதி, உன்னோட மனசையும் புண்படும்படி பேசிட்டேமா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத மாலதி.
3: இல்லக்கா, நான் அன்னைக்கே அதை மறந்துட்டேன்.
4: அண்ணி, மனசு துருப்பிடிக்காம இருக்கணும்னா நம்ம எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் வாழ்க்கையில சந்தோஷம் நீடிக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்காக பாடுபடும் பெத்தவங்களை நாம மறக்க கூடாது. அவங்களோட தியாகம் ஈடு இணையற்றது.
5: அது மட்டும் இல்லடா சிவா, பெத்தவங்களான அஸ்திவாரத்துலதான் நாம கோபுரமா உயர்ந்து நிக்கிறோம். கோபுரம் கண்களுக்கு தெரியும், ஆனா அஸ்திவாரம் கண்களுக்கு தெரியாதுடா. பெத்தவங்க கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள். என்ன கல்யாணி சொல்ற?
2: உண்மைதாங்க.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது கண்களுக்கு தெரியாத அஸ்திவாரங்கள் நாடகம். எழுதியவர் பொன்மலை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நடிப்பு கோபி சுராஜ் தாமரை நஞ்சன், சிவா எஸ் ஏ தர்மநாதன், கல்யாணி ஆர் கலாராணி, பாட்டி ஆண்டாள் ரோஸ் ஜேம்ஸ், மாலதி என் மீரா, டீச்சர் ஆர் அனுசியா, டாக்டர் எஸ் அப்துல் லத்தீப், கீதா சிறுமி பி ஆர்த்தி. ஒலிப்பதிவு எஸ் மோகனாம்பாள் அவர்கள். அமைப்பு என் ஜி ராஜப்பா ஆயில்யன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10 மணி. இப்பொழுது கேட்கலாம் அரங்கிசை. இன்று இதில் ஜி என் பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு, தஞ்சாவூர் ஆர் நடராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையின் தொடக்கமாக ஆபோகி ராக வர்ணம்.

அரங்கிசையில் அடுத்து சுந்தரதர தேகம் என தொடங்கும் தியாகராஜர் கிருதி, ராகம் பந்துவராளி, ஆதிதாளம்.

அரங்கிசீலினி ராக ரத்ன மாலிகசே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ரீதிகவுளை ராகம் ரூபகதாளம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 10:29. இன்றைய அரங்கிசையில் ஜி என் பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தஞ்சாவூர் ஆர் நடராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில்

அரங்கிசையில் நிறைவாக கேட்டது ராதாமுக கமல என தொடங்கிய ஹிந்துஸ்தானி காபி ராகத்தில் அமைந்த ஆதித்தாள பாடல். இது பாபநாசம் சிவன் இயற்றியது. நேர்களே, இதுவரை இன்றைய அரங்கிசையில் ஜி என் பாலசுப்ரமணியன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். தஞ்சாவூர் ஆர் நடராஜன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் ஆர் ராமமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நாளை இரவு 10 மணிக்கு அரங்கிசையில் டாக்டர் ஆர் கோவிந்தராஜன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். உத்தமர் கோவில் எஸ் ஹரிபிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

நாளை இரவு 10 மணிக்கு அரங்கிசையில் டாக்டர் ஆர். கோவிந்தராஜன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். உத்தமர் கோவில் எஸ். ஹரிபிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

நாளை பகல் 12 10 சங்கீதச்சாரல். சிக்கில் எஸ் பழனிவேல் ஓதுவார் அவர்களின் பன்னிசை பாடல்கள். நாளை காலை 9 அரங்கி செய்யல் பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்கள் வாசித்தளித்துள்ள நாகஸ்வர இசை. திருக்கடையூர் டி ஜி பாபு அவர்கள் தவல். எமது திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

நேர்களே, நாளை பிற்பகல் 2:30க்கு உழைப்பவர் அரங்கம், திருச்சிராப்பள்ளி பாரத மிகுமின் நிறுவன உதவி பொறியாளர் தொழிலாளர் கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. திருச்சி மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM இன்ப ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எமது இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு மீண்டும் இதே அலைவரிசைகளில் நாளை காலை மணி 5:45 தொடங்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.